வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இசை அமுதம்.

நேரம் காலை 5:38. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.

திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இசை அமுதம்.

நேரம் காலை 5:48. இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 5:52. திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இசையமுதம் நிகழ்ச்சியில. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நிறைவடைகிறது இசை அமுதம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு ஓர் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறமைகளை ஊக்குவிக்க அரசு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த சமூகத்தைச் சேர்ந்த சிறந்த 11 எழுத்தாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய படைப்புகளுக்காக தலா 1,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. 2025-2026 ஆண்டுக்கான இந்த நிதி உதவிக்கு தகுதியானவங்க அதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்கள்ல நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். இல்லை tn.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்கள்ல இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செஞ்சு ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உங்கள் படைப்புகளின் ஹார்ட் காப்பி மற்றும் டிஜிட்டல் வடிவில் வர ஆகஸ்ட் 31 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பே. சுவாதி அவர்கள்.
2: கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற திருவள்ளுவரின் வாக்கு கல்வியின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் அழியா பொன்மொழியாகும். அழிவில்லாத செல்வம் கல்வியே. பொன், பொருள், பதவி, புகழ் ஆகியவை நிலையற்றவை. ஆனால் கல்வியால் பெறப்படும் அறிவு செல்வம் காலத்தாலும் இடத்தாலும் சூழ்நிலையாலும் அழியாது. மனிதனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் ஒப்பற்ற

0: ஆற்றல் கல்விக்கு உண்டு. கல்வி என்பது எழுத்தறிவு மட்டுமல்ல, வாழ்வு அறிவும் ஆகும். மனிதனை பண்படுத்தி பகுத்தறிவை வளர்த்து நல்வெளியில் நடத்தும் ஒளி விளக்காக கல்வி திகழ்கின்றது. அதனால்தான் திருவள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்று குற்றமற்ற கல்வியை கற்று அதன்படி வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். கற்றதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் கல்வி முழுமை பெறுகின்றது. ஔவையார் தனது ஆத்திச்சூடியில் இளமையில் கல் என்று கூறுகின்றார். இளமையில் கற்ற கல்வி கல்லில் பொறித்த எழுத்தை போல நிலைத்து நிற்கும். மேலும் நூல் பல கல் என்று பல நூல்களை கற்று அறிவை பெருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார். கல்விக்கு எல்லை இல்லை. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பதுதான் சிறந்த மனிதனின் பண்பாகும். நாலடியார் கல்வியின் பெருமையை எடுத்துரைக்கும் போது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று கூறுகின்றது. உடல் அழகு நிலையற்றது, கல்வியால் விளையும் அறிவு அழகே நிலையானது. கல்வி மனிதனின் அக அழகை வளர்க்கின்றது. சங்க இலக்கியங்களிலும் கல்வியின் சிறப்பு போற்றப்பட்டுள்ளது. புறநானூறு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்விக்காக எந்த துன்பத்தையும் தாங்குவது சிறந்தது என வலியுறுத்துகின்றது. கல்விக்காக செய்யப்படும் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. மகாகவி பாரதியார் கல்வியை மனித விடுதலையின் கருவியாக கருதினார். அவர் வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்று ஒவ்வொரு இல்லத்திலும் கல்வி ஒளி பரவ வேண்டும் என்று விரும்பினார். மேலும் பெண்களுக்கும் சமமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அறிவார்ந்த சமுதாயமே முன்னேற்றமான சமுதாயம் என்று எடுத்துரைத்தார். பாரதி தாசனும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், ஆங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதர்வர்கள் விளைவது இல்லை என்று பெண் கல்வியின் இன்றியமையாமையை வலியுறுத்தியுள்ளார். கல்வி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமையாகும். கல்வி மனிதனுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் வழங்குவதில்லை, அது ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும் சமூக பொறுப்பையும் வளர்க்கின்றது. கல்வி கற்றவன் தனக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் சிந்திப்பான். அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு ஒளியை பரப்பும் சூரியனாக கல்வி திகழ்கின்றது. எனவே கல்வியை வெறும் பட்டம் பெறும் கருவியாக கருதாமல் வாழ்க்கையை உயர்த்தும் நெறியாக கருத வேண்டும். கல்வியால் தனி மனிதன் உயர்வான், தனி மனிதனால் சமூகம் உயர்வடையும், சமூகத்தின் உயர்வே நாட்டின் வளமாகும்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்கினார் முனைவர் பே. சுவாதி அவர்கள்.

0: அப்பா கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் காலை 6:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஆகஸ்ட் 1 இந்நாளின் சிறப்பு. உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்கப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை உலக தாய்ப்பாலூட்டும் வாரம் கொண்டாடப்படுகிறது.
2: கடந்த 2018 பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினம் ஆகஸ்ட் 1 அன்று ஏற்பட்டது. 1970 பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறல் அனுசரிப்பு தொடங்கியதிலிருந்து இந்த தினம் 2018 சற்று முன்பே நிகழ்ந்துள்ளது. குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க் மற்றும் வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஆகியவற்றால் இது கணக்கிடப்பட்டுள்ளது.
1: 1907 ஆகஸ்ட் 1 சாரணர் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படும் ராபர்ட் பர்டன் பவல் பிரபு என்பவரால் சாரணர் இயக்கம் இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டது. சகோதர மனப்பான்மையுடன் சமூகத்தை அணுகுவதற்கான நல்ல பண்பாட்டை மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பொருட்டு ஆகஸ்ட் 1 உலக சாரணர் தினம் கொண்டாடப்படுகிறது.
2: ஆங்கிலேய வேதியியல் அறிஞர் ஜோசப் பிரீஸ்லி உயிர்வழி

0: என்று கூறப்படும் ஆக்சிஜனை 1774 August 1 அன்று கண்டுபிடித்து ஜெர்மன் ஸ்வீடிஷ் வேதியியலாளர் காரன் வில்லியம் சீலேயின் முந்தைய கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தினார்.
1: 1936 August 1 பெர்லினில் 11th ஒலிம்பிக் விளையாட்டுகளை அந்நாட்டின் தலைவர் ஹிட்லர் ஆரம்பித்து வைத்தார்.
0: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் கமலா நேரு அவர்களின் பிறந்த தினம் 1899 August 1.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் அவர்களின் நினைவு தினம் 1920 August 1. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் MK மணிமேகலை அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் பூரி ஸ்ரீ கோபிநாத் ஆலயம் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாய் அமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இன்று காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பரமக்குடியைச் சேர்ந்த சத்யா அவர்கள். 10:30 ஒருபட பாடல்கள், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு தோல் கொடுப்பான் தோழன். முற்பகல் 11:30 ஸ்டம்ப்டு Season 7 கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 சிநேகிதியே. பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 ஆட்டக்கலம். மாலை 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல். இன்று மாலை 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்தி பூக்கள். இன்று இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 ராமநாதபுரம் மாவட்டம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று இரவு 9:00 காற்றல் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 12 கேட்கலாம். இன்று இரவு 10:00 பட்டுச்சிறகு. இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

உலகினை விற்று நிலவு லோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வானம் வாங்கலாம், கவலையை விற்று

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
4: இயற்கையின் படைப்பில் நீர் முக்கியமானது. உலகத்தின் உயிர்ப்புக்கு ஆதாரமே நீர்தானே. இந்த பூமியில நீர் ஆதாரங்கள் நிறைய

0: இருந்தாலும் நீரூற்றுகளுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. நீரூற்றுனா என்னங்க? பொதுவாக பூமிக்கு அடியில் சேமிக்கப்பட்டுள்ள நீர் இயற்கையான அழுத்தத்தின் காரணமாகவோ இல்லை மனிதர்களின் தொழில்நுட்பத்தின் காரணமாகவோ பூமியின் மேற்பரப்புக்கு பீரிட்டு வெளிவரும் இடம்னு சொல்லலாம். சில நேரங்களில் வழிந்தும் கூட நீர் வெளியேறும். இந்த நீரூற்றுகள் இயற்கையான நீரூற்று ஸ்ப்ரிங் மற்றும் செயற்கை நீரூற்று ஃபவுண்டைன்னு இரண்டு வகைப்படும். நாம் இப்போது இயற்கை நீரூற்றுகள் பற்றி பார்க்கலாம். பூமிக்குள்ளே உறிஞ்சப்படும் மழைநீர் நிலத்தடி நீராக மாறுது. இந்த நீர் பாறைகளின் அடுக்குகளில் தேங்குது. இயற்கையாக அங்கே உருவாகிற அழுத்தம் காரணமாக நிலத்தின் மேற்பரப்பில் கசிந்து ஓடையாக வெளியேறுது. இது சுனை அல்லது ஸ்ப்ரிங்னு அழைக்கப்படுது. இயற்கை நீரூற்றுகளில் பல வகை இருக்குது. கசிவு நீரூற்றுகள், நிலத்தடி நீர் மெதுவாக மேற்பரப்பில் கசிந்து சேரும் இடங்கள். புவியீர்ப்பு நீரூற்றுகள், மலைப்பகுதிகளில் புவியீர்ப்பு விசையால் நீர் வழிந்து ஓடும் நீரூற்றுகள். ஆர்டீசியன் நீரூற்றுகள், நிலத்தடி நீர் பாறைகளின் அழுத்தத்தால் துளைகள் வழியாக பீரிட்டு எழும் நீரூற்றுகள். வெப்ப நீரூற்றுகள், பூமிக்கடியிலுள்ள வெப்ப பாறைகளால் சூடேறி வெளியேறும் நீரூற்றுகள். பொதுவாக இந்த இயற்கை நீரூற்றுகள் நமக்கு நிறைய வழிகளில் உதவுது. இவை தூய்மையான குடிநீர் ஆதாரமாகவும் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம் போன்ற பல கனிம சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதால நம்மளோட எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. விவசாயத்திற்கும் இவை உகந்த நீராக இருக்கின்றது. இயற்கை நீரூற்றுகள் இருக்கும் இடங்களுக்கு அருகில் இருக்கும் விவசாய நிலங்களுக்கு தொடர்ந்து நீர் கிடைக்கிறதால ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. காடுகளில் இருக்கும் இயற்கை நீரூற்றுகள் அங்கு வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் உயிர் நாடியாக இருக்குது. வெப்ப நீரூற்றுகளில் சல்ஃபர் போன்ற கனிமங்கள் கலந்திருக்கிறதால தோல் நோய்களுக்கும் மூட்டு வலிக்கும் மருந்தாக கூட இருக்குது. நிறைய இயற்கை நீரூற்றுகள் அழகான அமைதியான சூழலை தர்றதால சிறந்த சுற்றுலா தலங்களாகவும் விளங்குகின்றன. பாரிஸில் உள்ள ஸ்ட்ரான்வின்ஸ்கி நீரூற்று, சிகாகோவில் உள்ள க்ரௌன் நீரூற்று, தென்கொரியாவில் இருக்கிற மூன்லைட் ரெயின்போ நீரூற்று, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஸ்வரோஸ்கி நீரூற்று, கொலராடோவில் இருக்கும் ஜூலியா பென்ரோஸ் நீரூற்றுகள் உலக புகழ்பெற்ற நீரூற்றுகள் ஆகும். இந்தியாவில் கூட புகழ்பெற்ற 10க்கும் மேற்பட்ட வெப்ப நீரூற்றுகள் இருக்குது. மணிகரன் வெந்நீரூற்று இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பனாமிக் நீரூற்று லடாக், யும்தாங் வெந்நீரூற்று சிக்கிம், பக்ரேஸ்வர் நீரூற்று மேற்கு வங்கம், வசிஷ்ட் நீரூற்று மணாலி இமாச்சல பிரதேசம், தப்த பாணி ஒடிசா, சகஸ்த்ரா தாரா டெராடூன் உத்தரகாண்ட், இது போல இன்னும் நிறைய. தமிழ்நாட்டிலும் 3 புகழ்பெற்ற இயற்கை நீரூற்றுகள் காணப்படுது. அங்குத்தி சுனை அருவி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் இருக்குது. புளியஞ்சோலை இயற்கை நீரூற்று திருச்சி மாவட்டம் துறையூரில் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குது. அரிட்டாப்பட்டி சுனைகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இருக்குது. கலிஞ்சமலை பகுதியில் பல இயற்கை சுனைகள் நிறைய காணப்படுது. நமக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த நீர் ஊற்றுகளை பார்க்க முயற்சி செய்யலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொள்ளலாம்.

ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது கிடைக்கக்கூடிய அனைத்து பூச்சி கட்டுப்பாடு தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைத்து பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவது ஆகும். இது உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பயிர் சார்ந்த கலாச்சார மேலாண்மை உத்திகளை பயன்படுத்தி பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கலாம். இதில் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் பயன்பாடு அளப்பரியது. இதில் பயிர்களை தாக்கும் பல்வேறு வகையான பூச்சிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்துவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஆகும். உதாரணத்திற்கு வெள்ளை ஈக்கள், தத்து பூச்சி, இலை இயற்கை முறையில் சாகுபடி செய்பவர்களுக்கு சாரூறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் அதிக அளவில் பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதற்கும் இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சள் ஒட்டு பொறியை பயன்படுத்துவதன் அடிப்படை என்னவென்றால், இந்த வெள்ளை ஈக்களின் முதிர்ந்த பருவம் மஞ்சள் நிறங்களை மிக நேர்த்தியாக கவர்ந்து வரும். மேலும் சாரூறிஞ்சு பூச்சிகளின் உடலமைப்பு மற்றும் காற்று வீசும் திசையில் பறப்பதால் மிக எளிதாக இந்த அட்டைகளில் ஒட்டி அங்கேயே இறந்து விடுவதால் இதன் இனப்பெருக்கம் வெகுவாக குறைகிறது. மிக குறைந்த செலவில் எளிய முறையில் நாமே பண்ணையில் மஞ்சள் ஒட்டுப்பொறி தயார் செய்து பயன்படுத்துவதன் மூலம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பயிரை பாதுகாப்பதுடன் வெகுவாக உற்பத்தி செலவு குறைக்கலாம். மேலும் இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் ஒட்டுப்பொறியின் பலனை முழுமையாக பெற சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அட்டையின் இருபுறமும் ஒட்டும் தன்மை இருக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டு பொறியை பயிர்களின் உயரத்தில் இருந்து சுமார் 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்தில் நிறுவ வேண்டும். இவ்வாறு நிறுவப்படும் அட்டைகளை பயிர்களின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அட்டைகளை கிடைமட்டமாக நிறுவ வேண்டும். இதன் மூலம் அதிக காற்று வீசும் போது அட்டை வளையாமல் இருக்கும். மேலும் அதிக பூச்சிகளை கவரலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை அட்டையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சுத்தம் செய்து மீண்டும் ஒட்டுப்பசை தடவ வேண்டும். இதன் மூலம் மஞ்சள் ஒட்டுப்பொறியின் முழு செயல்திறனை பெற இயலும். மேலும் அட்டையில் ஒட்டியிருக்கும் இறந்த பூச்சிகளினால் பூஞ்சை அல்லது பாக்டீரியா நோய் தொற்று பயிர்களுக்கு வருவதை தவிர்க்கலாம். அட்டைகளை காற்று வீசும் திசைக்கு இணையாக கட்ட வேண்டும். அவ்வாறு நிறுவும் போது பூச்சிகள் காற்று வீசும் திசைக்கு இணைந்து பறக்கும் போது எளிதில் இதில் ஒட்டிக்கொண்டு இறந்துவிடும். இவ்வாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியல் துறை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ஆடு வளர்ப்போர் கவனத்திற்கு, ஆடு வளர்ப்பில் இழப்பை ஏற்படுத்தும் மடிநோய் பற்றி அறிந்து கொள்ளலாம். வெள்ளாடு, செம்மறி ஆடுகளில் பரவலாக காணக்கூடிய நோய்களில் மடிவீக்க நோய் முதன்மையானது. இந்நோயானது மடியை பல்வேறு நோய் கிருமிகள் தாக்குவதாலும் காயப்படுத்துவதாலும் ஏற்படுகிறது. இந்த நோயானது அறிகுறிகளை வெளிப்படையாக பார்த்து அறிந்து கொள்ளும் தன்மையிலும் அறிந்து கொள்ள இயலாத தன்மையிலும் காணப்படுகிறது. இந்நோய் கண்ட ஆடுகளில் நோய் முற்றும் போதும், முற்றி நீண்ட காலம் பாதிப்படையும் போதும் பால் மடியானது பாலை உற்பத்தி செய்யும் தன்மையை இழந்து விடுகிறது. இளம் குட்டிகளுடன் உள்ள ஆடுகளில் இத்தகைய பாதிப்பினால் குட்டிகளுக்கு பால் இல்லாமல் போய்விடுகிறது. குட்டிகள் இறக்கவும் வாய்ப்பு உள்ளன. இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மடிவீக்க நோயினால் ஏற்படும் இழப்பு பால் உற்பத்தி அளவு குறைகிறது. குட்டிகளுக்கு தாய்ப்பால் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுகிறது. மருத்துவ செலவு அதிகமாகின்றன. வேலையாட்கள் செலவு அதிகமாகிறது. இந்நோயானது பல வகை கிருமிகளால் உண்டாகிறது. ஆடுகளில் நோய் அறிகுறிகள் தீவிரமான மடிவீக்கம், அதாவது நோய் அறிகுறிகள் மிக அதிகமாக தென்படும். மடிவீக்கம் மிக பெரிய அளவில் இருக்கும். மடி வெதுவெதுப்பாக இருக்கும். ஆடுகள் மடியை தொடவிடாது. தொட்டால் வலியின் காரணமாக உதைக்கும். சில ஆடுகளில் மடி கருநீல நிறத்தை அடையும். பாலில் திரிகள் இருக்கலாம். இவ்வகைக்கு உடனடியாக சிகிச்சை செய்யவில்லை எனில் மடி சுரப்பிகள் நார் தசைகளில் மாற்றம் ஏற்பட்டு பால் உற்பத்தி திறனை முழுமையாக இழக்க நேரிடும். ஆடுகளின் மதிப்பு குறைந்துவிடும். அமிதமான நாள்பட்ட வகை நோயின் அறிகுறியாக தீவிரமற்ற வகைகளிலும் மடிவீக்கம் அடிக்கடி தோன்றி மறைதல் போன்றவற்றாலும் மிதமான நாள்பட்ட வகை மடிவீக்கம் ஏற்படுவது உண்டு. முறையான சிகிச்சை மேற்கொண்டால் குணமடைய வாய்ப்புகள் அதிகம். தெளிவற்ற நிலையில் உள்ள நோய் இந்நோயின் அறிகுறிகள் வெளிப்படையாக காணப்படாது. ஆனால் பால் உற்பத்தியின் அளவு குறைந்து காணப்படும். பாலை ஆய்வக பரிசோதனை செய்வதன் மூலம் அதனை கண்டறியலாம். பாதிக்கப்பட்ட மடியில் அதிக வெள்ளை அணுக்கள் இருக்கும். இந்நோயின் அறிகுறிகளாக மிதமானது முதல் கடுமையான காய்ச்சல் காணப்படும். பால் உற்பத்தி குறைந்து வரும். தீவனம், தண்ணீர் உட்கொள்வது குறைவடையும். குட்டி ஈன்றவுடன் மடி பெரிதாக வீங்கிவிடும். மடி சூடாகவும் வலியுடனும் காணப்படும். பால் நீர்த்த திரவமாகவும் திரித்திரியாக செதில்களாகவும் மஞ்சள் நிறமாகவும் நூல் இழை போன்று இரத்தம் கலந்தும் காணப்படும். பல சமயம் வீக்கம் குறையாமல் சீல் படிந்து மடியில் துவாரம் ஏற்பட்டு சீல் வடியும். பால் அளவு முற்றிலும் குறைந்துவிடும் அல்லது வெகுவாக குறைந்துவிடும். இந்நோய்களுக்கான சிகிச்சை முறைகள்.
நோயின் தாக்கத்தை

0: முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். முறையாக பாலை கிருமி வளர்ச்சி படுகை சோதனைக்கு உட்படுத்தி முறையான எதிர்உயிரி அல்லது நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சிகிச்சை அளித்து மடிநோயை குணப்படுத்தலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் வறட்சி தாங்கி வளர விதை நிறுத்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வறட்சியை தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் பற்றி காண்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவமழையை நம்பி மானாவாரி பயிராக நெல் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மானாவாரி சாகுபடியில் மழை பெய்த பின் விதைப்பதால் முதலில் கிடைக்கும் மழை நீர் வீணாவதுடன் அதிக அளவு மழை பெய்த பின் உடனே விதைப்பதும் கடினமான ஒன்றாகிறது. ஆகவே பருவமழை பெய்வதற்கு சுமார் 5 முதல் 10 நாட்களுக்கு முன் பருவ விதைப்பு செய்வதால் மழைநீர் சீரிய முறையில் பயன்படுத்தப்பட்டு விதை சீரான முளைப்பு திறனுடன் பயிர் செழித்து வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்கிறது. சில சமயங்களில் விதை முளைக்கும் தருணத்தில் குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும் பட்சத்தில் அல்லது மழை பெய்ய தவறும் பொழுது விதைகள் வறட்சிக்கு உட்பட்டு விதை முளைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இச்சிரமத்தை தவிர்க்கும் வகையில் விதைகளை விதைப்பதற்கு முன் கடினப்படுத்தி விதைக்கலாம். நெல் விதைகளை விதைப்பதற்கு முன் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதைகளை 1:1 என்ற விகிதத்தில் 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழல் காய்ச்சலில் விதைகளை முன்பு இருந்த ஈரப்பதத்திற்கு உலர்த்தி விதைக்க வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்தி விதைப்பதால் விதைகள் ஆரம்ப காலத்தில் ஏற்படும் வறட்சியை தாங்கி முளைத்து அதிக விளைச்சலை தருகின்றது. அங்கக வேளாண்மை முறையில் மானாவாரி நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பொட்டாசியம் குளோரைடு உப்பிற்கு பதிலாக நன்மை செய்யும் இளஞ்சிவப்பு மெத்தலோ பாக்டீரியா திரவ நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்தலாம். மேலும் நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 1% இளஞ்சிவப்பு மெத்தலோ பாக்டீரியா திரவத்தை தெளிப்பதன் மூலம் பயிர்கள் நீரின் தேவையின்றி 5 முதல் 10 நாட்கள் வரை வாடாமல் வறட்சியை தாங்கும் தன்மையை பெறுகின்றது. இந்த திரவ நுண்ணுயிர் உரத்தை உபயோகிக்கும் பொழுது இதனுடன் வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மானாவாரி விவசாயத்திலும் அதிக விளைச்சல் பெற்று வருமானத்தை பெருக்கிடலாம். மேலும் விதைகளின் தரத்தை விதை பரிசோதனை செய்ய பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் 100 கிராம் நெல் மாதிரி விதைக்கு ரூபாய் 80 பரிசோதனை கட்டணமாக செலுத்தி விதைகளை பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஆய்வறிக்கையை நேரிலோ தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் செயலியின் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேரம் காலை 6:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஆதி திரைப்படத்திற்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: தயாராகும்
0: ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
2: சக்கரவியூகம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:55.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் இனி கேட்கலாம் குழந்தைகளின் நிகழ்ச்சியாக பூந்தலி. இன்னைக்கு நம்மளோட எந்த குழந்தை பேச போறாங்கன்றத கேட்கலாம். உங்க பேர் என்ன?
6: என் பேர் வைஷ்ணவி.
5: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வைஷ்ணவி என்ன சொல்ல வராங்கன்றத கேட்கலாம்.
6: மலர்கள் மலர்ந்தால்தான் தோட்டம் அழகு பெறும், மனிதர்கள் ஒன்று கூடினால்தான் ஒரு நிகழ்ச்சி அர்த்தம் பெறும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமுது தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் நினைக்காக்க பொன்னோ பொருளை போற்றி வைக்கவில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன். கொல்கத்தையே கொல்கத்தையே ஏன் வேகல அடுப்பே எரியல, நான் வேகல அடுப்பே அடுப்பே எரியல, மழை பெயறனால நான் எரியல, மழையே மழையே ஏன் பெய்யற

0: நான் பெயிறேன் புள்ளே புள்ளே ஏ வளர்ற மாடே தின்ன நான் வளர்ந்தே மாடே மாடே ஏன் தின்ன பால் சுரக்க நான் தின்னே பாலே பாலே ஏன் சுரக்க குழந்தை அழுது நான் சுமந்தே குழந்தே குழந்தே ஏன் அழுகிற எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புத்துக்குள்ள கையை விட்டா சும்மா இருப்பேனா பழமொழிகள் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையே தனக்குதவி எ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் டிட் ஃபார் டட் பழிக்கு பழி லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் தெரியாமல் காலை விடாதே லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் வாய்விட்டு சிரித்தால் நோயிட்டு போகும் மூதுரை நட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் நட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் விளக்கம் நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பராக மாட்டார்கள் நம் நிலை தாழ்ந்தாலும் பம்புள்ளோர் சிறந்தவர்களாலவே பழகுவார் அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது தீயிலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் தங்கிரை போன்றது அவர் நட்பு திருக்குறள் செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செயற்கரிய செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறகு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தன் உடம்பையும் பிறக்கு உரிமையாக்கி வாழ்வர்
1: நமநிலையத்துக்கு வந்து திருக்குறள் மூதுரை பழமொழியெல்லாம் சொன்ன வைஷ்ணவிக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது அகிலாண்ட ஈஸ்வரி நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், நாளிதழ் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரையிசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சுஜாதா இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருக்கலாம்.

ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை.

0: ஆசை நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு கட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் MNDC இரும்பு நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி பணிக்காக 102 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர், HR பிரிவுகளில் பணிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. BE, BTEC, MBA, MCA அல்லது CA முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரையில 18 வயதிலிருந்து 27 வயதிற்குள்ள இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். முழு விவரங்களுக்கும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கும் MNDC-இன் அதிகாரப்பூர்வ இணையதளமான NMDCETR.formfix.org. இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி 11/8/2026.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணு யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவது யார்? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 9:30 கேட்க தவறாதீர்கள்
4: சக்கரவியூகம். தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

7:15 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜா இசையமைப்பில் உதித் நாராயணன் குரல்ல பாடல் இதுவும்

நேரம் காலை 7:21. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் அனு ஸ்ரீராம் இணை

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ஸ்ரீ கோபிநாத் ஆலயத்திற்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பூரி பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மக்கள் தோத்தா கோபிநாத் கோவில் என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமாக பிறந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இவருக்கு தொண்டு செய்திட ராதையின் அம்சமாக பிறந்தவர் கதாதர பண்டிதர் இருவரும் ஊரிக்கு வந்தார்கள். இங்கு சதக பர்வதத்தை கோவர்த்தனகிரியாகவும் இங்குள்ள கடலை யமுனையாகவும் பாவித்து கிருஷ்ண பக்தியை பரப்பி வந்தார்கள். இருவரும் யமேஸ்வரா தோத்தா என்னும் தோட்டப்பகுதியிலே தங்கி சேவை செய்தார்கள். சைத்தன்ய பிரபு கதாதர பண்டிதர் மூலம் பாகவதம் கே

0: மகிழ்ந்தார். பக்தியில் மூழ்கிய சைத்தன்யர் புருஷோத்தமா ஜனார்தனா என கூவி பூமியை தோண்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் பூமிக்கு அடியிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் கிடைத்தது. அவர் அதனை தழுவி தோத்தா கோபிநாத் என பெயரிட்டு வழிபட்டார். புல்லாங்குழல் இசைத்தபடி நின்ற கோலத்தில் இருந்த கிருஷ்ண விக்கிரகம் கதாதரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு குடிசையில் மேடை கட்டி பிரதிஷ்டை செய்தார். தினமும் ஆராதனையும் நடைபெற்றது. ஒரு நாள் சைத்தன்ய பிரபு கைவல்லி முக்தி அடைந்தார். கதாதருக்கும் நோய்வாய்ப்பட்டு தளர்ந்தார். இறைவனுக்கு வழிபாடு செய்ய யாரை நியமிப்பது என எண்ணினார்கள். அன்றிரவு கனவில் கிருஷ்ணர் தோன்றி, கதாதரரே, நீயே எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி மறைந்தார். மறுநாள் கதாதர பண்டிதர் வழக்கம்போல் கோவிலுக்கு சென்று பூஜை செய்ய கண்ணன் அமர்ந்த கோலத்தில், அதாவது பத்மாசன கோலத்தில் புல்லாங்குழலோடு காட்சி தந்தார். கதாதர பண்டிதரும் மாலை சாற்றி வழிபாடு செய்தார். இங்கு இருப்பது போல் புல்லாங்குழலுடன் அமர்ந்த கோலத்தில் கிருஷ்ணர் வேறு எங்கும் இல்லை. ஆலயத்தில் நுழைவு வாயிலில் இருபுறமும் இரு மயில்கள் இருப்பது போன்று உள்ளது. கோவிலுக்குள் மூணு பலிபீடங்கள் உள்ளன. நடுவில் இருக்கும் பலிபீடத்தில் கிருஷ்ணர் அமர்ந்த நிலையிலும், அவருக்கு இடப்புறம் கையில் வீணையோடு ராதையும் வலப்புறம் புல்லாங்குழலோடு சகியும் காட்சி தருகிறார்கள். ராதா, மதன்மோகன், பலராமர், அவரது மனைவிகளாகிய வருணி, ரேவதி சன்னதிகளும் இங்கு உள்ளன. மக்கள் தங்கள் இன்னல்கள் தீரவும் மகப்பேறு செல்வம் வேண்டியும் இங்கு வழிபடுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோரிய வரங்களை அருளும் கோபிநாத் பகவானை ஒரிசா மாநிலம் பூரியில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ராதே கிருஷ்ணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: பிரசவமே முதல்ல வந்து ரொம்ப தாய்க்கு வந்து ரொம்ப கடினமான நேரம் தான். அவங்களுக்கு கூடுதலான ஒரு கடினமான நேரத்தை அது கொடுக்குது. பிரசவத்துக்கு பின்னாடி வர முதல் தாய்ப்பால நம்ம வந்து சீம்பால் இல்லைன்னா கொலஸ்ட்ரம் சொல்றோம். குழந்தை பிறந்தவுடன் முதல் சில மணி நேரம் வந்து குழந்தை வந்து ரொம்ப விழிப்போட இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம வந்து குழந்தை பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நார்மல் டெலிவரியா இருந்தா பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப, இதை வந்து நாங்க ஏர்லி இனிஷியேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதே சிசேரியன் அப்படின்னா முன்கூட்டியே எலக்டிவ் சிசேரியன் செக்ஷன்னா முன்கூட்டியே மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பா ஆபரேஷன் தியேட்டர்லயே நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது முடியாத பட்சத்துல ஒரு மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல நிலைநாட்டவும் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாச பிணைப்பை ஏற்படவும் நமக்கு உதவியா இருக்கும். சோ ரெண்டு விஷயம், பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும், இரண்டாவது சிசேரியனா இருந்தா ஒரு மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தவுடன் சில மணி நேரத்துக்கு விழிப்போட இருக்கும்னு சொன்னேன். அந்த சமயத்துல

டெலிவரி முடிஞ்சதுமே குழந்தைய வந்து தாயோட வயிற்று மேல போடும்போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா உள்ளுணர்வு மூலமா தானா நகர்ந்து போய் மார்போட இணைந்து உடனே இல்ல மெதுவா பொறுமையா நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து தோளோட தோல் அரவணைப்புல இருக்கும் போது தேவைப்படும் போது அந்த மார்பை சுத்தி இருக்கிற அந்த கருப்பு பகுதி ஏரியோலான்னு சொல்லுவோம், காம்ப சுத்தி இருக்கிற கருப்பு பகுதி, அதுல இருக்கிற வாசனையும் குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இருக்க அந்த வாசனையும் ஒரே மாதிரியான வாசனைன்றதுனால குழந்தை அழகா நகர்ந்து போய் அங்க மார்போட கவ்வி இணைச்சு பால் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது எப்ப நடக்கும்னா அந்த தோல் மேல தோல் போட்டு அரவணைப்புல இருக்கும் போது

0: வாசனையும் ஒரே மாதிரியான வாசனைன்றதுனால குழந்தை அழகா நகர்ந்து போய் அங்க மார்போட கவ்வி இணைச்சு பால் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது எப்ப நடக்கும்னா, அந்த தோல் மேல தோல் போட்டு அரவணைப்புல இருக்கும் போது மட்டும்தான் இது நடக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி வந்து அரவணைக்கும் போது குழந்தையோட இதய துடிப்பு, மூச்சு, உடல் சூடு இதெல்லாமே சீரா இருக்கும். குழந்தையோட அழுகை வந்து குறையும், தாய் சேய் பாசம் வந்து கூடும், தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தாய்க்கு வந்து இதனால மன அழுத்தமும் குறைஞ்சு மன சோர்வு வந்து நீங்கும். முதல்ல தாய்ப்பால் குடுக்கறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்கணும். கம்ஃபர்டபுள்னா அவங்களுக்கு வசதியா என்னென்ன பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். தாய்ப்பால் கையில சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கணும். அமைதியான வசதியான இடத்துல உட்காரணும். முதுகுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி, பின்னாடி தலகாணி, அப்புறம் மடி மேல குழந்தை கிடத்துறதுக்கு ஒரு தலகாணி வேணும்னா வச்சுக்கலாம். பக்கத்துல வந்து தாகம் எடுக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது, தண்ணியோ தேவைப்பட்ட நட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம பக்கத்துல அந்த மாதிரி வச்சுட்டு அமைதியான இடத்துல வந்து, அது இல்லாம குழந்தைய எடுக்கும் போது குழந்தை வந்து ஏதாவது டைப்பர் ஈரமா இருக்கா அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட அதெல்லாம் மாத்திக்கணும். எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து போவோம். குழந்தைய ஒரு பக்கமா திருப்பி வயிறோட வயிறு, அதாவது தாயோட வயிறும் குழந்தையோட வயிறும் ஒரு பக்கமா இருக்கணும், ஒட்டி மார்பல் நிலைக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்குதான் முதலே சொன்ன மாதிரி நம்ம தலையணை ஏதாவது ரெடியா வச்சிருந்தோம்னா குழந்தைக்கு அடியில நம்ம வந்து வச்சு கொடுத்தா அம்மா வந்து குனிஞ்சு பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குழந்தை வந்து மார்பல் நிலைக்கு இருக்கும் போது அம்மா வந்து அப்படியே பால் கொடுக்கும்போது முதுகு வலி குறையும். ஒரு பக்க மார்பல முழுமையா குடிக்க விடணும். இதுக்கு வந்து ஒரு 15-20 நிமிடம் வந்து ஆகலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாயமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 7:45 வளம் வரும்.
2: நிலையத்தில் நேரம் காலை 7:49. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக நாளிதழ்களில் வந்த செய்திகள் சிலவற்றை கேட்கலாம். இன்று August 1 சனிக்கிழமை செக்கானூர்னி அருகே கொக்குளம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறது. அதனால இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் கே புளியங்குளம், ஊத்துப்பட்டி, செக்கானூரணி, கே ஒத்தப்பட்டி, சிக்கம்பட்டி, பன்னியான், தேங்கல்பட்டி, கண்ணூர், மீனாட்சிப்பட்டி, கழுங்குப்பட்டி, மூணாண்டிப்பட்டி, ஜாங்கிட் நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும். ஸ்காட்லாந்தில் நடைபெறக்கூடிய காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜூடோ போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைச்சிருக்காங்க அஷ்மிதா. ஜூடோ பிரிவில் ஆண்கள் பிரிவில் தங்கம் கைப்பற்றி இருக்காங்க ஹர்ஷிங்.

0: பே பண்ண தெரியுமான்னு கேட்டா நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்கானது. தேனி மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம் 25-30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25-30-171 0-4-5.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தேர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கம்

வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் விருப்ப பாடல்களை விருப்பம் போல் வழங்கும் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேயர்களுக்கானது. தேனி மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இப்போ இணைப்புல காத்திருக்காங்க பேச யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பவன்சாய் பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சங்கீதம் பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா? இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: நேரம் காலை 8:09. நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் வளம் வருகிறது இன்றைய பாட்டு வேணுமா. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிலையத்தில் எல்லாம் நலமாகுமா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் ஜிசி இசைமணி புஷ்பங்கம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சிவகாசி படத்துல இருந்து ஒரு பாடல் போடுங்கம்மா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்கம்மா, நல்லதுங்கம்மா.
0: இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை சௌபாக்ய டைமண்ட்ஸ்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களோட விருப்பத்துல தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில? அடுத்ததாக தேனி மாவட்ட நேயர் தான். யார் இங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: உற்சவமான கலை வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் சக்கம்பட்டியிலிருந்து கு கண்ணன் மேடம்.
4: கண்ணன் ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: மேடம் பாட்டு வந்து நல்ல ஒரு பட்டை காப்பட பாட்டு. இப்ப வந்து காலை நேரத்துல வந்து யாராவது தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை வந்து தட்டி எழுப்பக்கூடிய பாட்டு. படம் வந்து அழகிய தமிழ் மகன், அது பாத்தீங்கன்னா மதுரைக்கு போகாதடி மல்லிப்பு கண்ண வைக்கும்.
4: அந்த பாட்டு வந்து
5: நீங்க கண்ணு வைக்காம வந்து இந்த பாட்டை போடுங்க, கேட்டு வச்சுப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய

0: நீர்மை கனல் பிரியன்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்லப்போவது யார்? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள்.

0: தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. 8:23 அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய நேர சந்திக்கலாம். வணக்கம்
1: மதுரை. மதுரை எப்பம் காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி ஸ்டேடர்மா. அம்மா நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். சுருளிவேலையா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: வருத்தப்படாத வாலிப சங்கத்துல அதே பாட்டு போடு, ஒளிபரப்பு செய்யுமா?
0: நன்றி. இதோ பாடல் இசைக்கிறது காற்றலைகள், கேட்டு மகிழலாம்.
2: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேயர்களே, நினைவூட்டுகிறோம். இன்று முற்பகல் 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு தோள் கொடுப்பான் தோழன். தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற தலைப்போட தான் வளம் வர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நட்பு இல்ல நண்பர், இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுத்த நண்பர், நட்பை பற்றியும் நண்பர்களை பற்றியும் தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி பேச காத்திருக்கிறது. 25:30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30-171 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெற்று நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வரலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு தோள் கொடுப்பான் தோழன்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நிலையத்தில் நேரம் 8:29. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேனி மாவட்ட நேயர்கள் உற்சாகமாக பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் சித்தார்பட்டியிலிருந்து பிச்சை மணி மேடம்.
0: சொல்லுங்க, என் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: மெர்சல் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டை போடுங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம் மேடம்.
0: இதோ பாடல் இசைக்கிறது காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

0: 8:34 உற்சாகமான காலை பொழுதுல மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க தேனி மாவட்ட நேயர்கள். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மீசையம் இருக்கு, மீசையம் இருக்கு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையம் இருக்குமா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுவோம்மா. நன்றி.

தோத்தாலும் ஜெயிச்சாலும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எட்டு மணி 40 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேயர்களுடைய விருப்பத்தில் தான் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் தான் வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம்
1: சொல்லுங்க. என் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஜெய் பீம் எங்களை படத்துல இருந்து தலைக்கோதும் இளங்காற்று அப்படிங்கிற பாட்டு அனைத்து நேர்களுக்காக கொடுக்குமாறு சேர்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை BVK குரூப்.
2: எட்டு மணி 45 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா?

0: இதுவரை தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் வளம் வந்தது பாட்டு வேணுமா, நிறைவடைகிறது பாட்டு வேணுமா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் கம்பீரமா நின்றுகிட்டு இருந்தது. அதுல நிறைய பூக்கள், கனிகள், பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான், சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானா அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்லவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது, மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உன்கிட்ட ஏன் வரணும், உன்கிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னு தந்த மரம். உடனே அவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சால் கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை.

0: பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கொண்டு அந்த மரம், நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னு மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டுது அந்த மரம். அவன் வெட்டினா படகு செஞ்சான் போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மால் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னடா அவ்வளவு பிரியமாக அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எட்டு 8:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் திரை இசை.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்களும் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 டிரைவ் டைம் பேஜ். காத்திருக்க நேரமில்லை. காலை நமக்காக வெயிட் பண்ணாது பாஸ், முயற்சி மட்டும் போடு. லைஃப் இஸ் செம மாஸ், ட்ரை பண்ணு, டைம் பீட் பண்ணு, பறந்து வா, வெற்றியின் உச்சத்தில் நீயே ஒரு ராஜாவா என்று சொல்லி நம்ம கேட்கலாம். ட்ரை டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. கவிதெல்லாம் ஓகேப்பா, பாட்டு எங்கப்பா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது புரியுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேருக்கு இதோ

திருப்பது டிரைவ் டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம டிரைவ் டைம் பீச்சில் நம்ம பாரத பிரதமரோட நலத்திட்டங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் வட்டார இணைப்பு திட்டம், அதாவது உடான் ஸ்கீம். இந்த திட்டத்தோட நோக்கம் நம் நாட்டின் சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளின் விமான போக்குவரத்து மூலம் பெரிய நகரங்களுடன் இணைப்பது. சாதாரண மக்களும் குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்வது ஆகும். இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: சிறிய நகர்களை இணைக்கும் பிராந்திய வழித்தடங்கள், விமான நிறுவனங்கள் நட்டமின்றி இயங்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி, விமான நிலையங்கள் மேம்பாடு. இத்திட்டம் 1.0 2017 அன்று தொடங்கப்பட்டு பயன்பாடு இல்லாத விமான நிலையங்களை இணைக்கவும், 2.0, 3.0 இரண்டாம் மூன்றாம் கட்டங்களில் மலைப்பகுதியில் வடகிழக்கு மாநில சுற்றுலா இத்தலங்கள் இணைக்கப்பட்டன. தற்சமயம் கிருஷி, உடான் போன்ற சிறப்பு பிரிவுகளும் இத்திட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு விவசாய பொருட்கள் விரைவாக கொண்டு செல்லப்பட்டும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக.

நேரம் 9:15. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் என்னும் 100.9. நம்ம இந்திய வானியற்பியல் விஞ்ஞானிகள் ஒரு அரிய வகை விண்மீன் கூட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ப்ளூ ஸ்ட்ராக்லர் ஸ்டார்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:20. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டிருக்கிறது டிரைவ் டைம் பீட்ஸ். நம்ம நாட்டோட கடற்படை விழிப்புணர்வு பயணமான சமுத்திர பிரதக்ஷினா தொடங்கப்பட்டுள்ளது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253 1366.

நேரம் 9:27. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீஸ் காட்டுவதற்க நேரம் இல்லை. மயில் தோகையின் பிரகாசமான நீளம் மற்றும் பச்சை நிறங்களுக்கு அதில் இருக்கிற நிறமிகள் மட்டும் காரணம் இல்லைங்க, அந்த இறகுல இருக்கிற ஒளியை பிரதிபலிக்கும் படிக அமைப்புகள் தான் காரணம். இதன் காரணமாக தான் நம்ம பார்க்குற கோணத்திற்கு ஏற்ப இந்த நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
2: சக்கரவியூகம்.

நேரம் 9:34 நேரங்கள் இருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. 3D கிளாஸ் இல்லாமல் 3D பார்க்க முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதோட பேர் ஆட்டோ ஸ்டீரியோஸ்கோபி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:42. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷவாணி மறுப்பன்வெளி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பேஸ். காத்திருக்க நேரமில்லை. ஆகஸ்ட்

1ஆம் தேதியான இன்றுதான் பேப்பர் டெல்ஸ் எனும் நம்ம நாட்டோட முதல் கைவினை காகித ஆலை புனேயில் 1940ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் நினைவாக தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது.

நேரம் 9:46. குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐநா சபையால் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:51 நேரங்கள் இருப்பது ஆகாஷவாணி மறுபண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கும் டிரைவ் டைம் பேஜ் காத்திருக்க நேரமில்லை. August 1 இன்றுதான் நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

நேரம் 9:56. நேர்கள் இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பாலகங்காதர் திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் அலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம். நமது நேயர் பரமக்குடி சத்யா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் முதல் பகுதி.

0: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன்.
0: என் பேர் சத்யபாமா, பரமக்குடி யமுனேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன், ராப்னா டிஸ்ட்ரிக்ட்.
1: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கம்மா?
0: நாங்கள் நெசவு சார்.
1: நெசவு?
0: கைத்தறி நெசவு. ஆமாம், வீட்டிலேருந்து பண்ணுறோம் சார்.
1: வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குமா?
0: நல்லா போயிட்டு இருக்கு சார்.
1: சரி சரி சரி. குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க?
0: நாங்கள் ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். பொண்ணு வந்து எம்காம் முடிச்சு ஜாப்புக்கு வெயிட் பண்ணுறா.
1: சரி.
0: பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு முதல்ல என்ன பாடல் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மதுரை பண்பலையில் என்னென்ன நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்பீங்க?
0: நாங்கள் ஆட்டக்குளம் கேட்போம் சார்.
1: ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கீங்களா?
0: இல்லை சார்,
1: பங்கெடுத்ததில்லை.
0: அதனால
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாம இருக்கு உங்களால?
0: ஆமா சார்.
1: சரிங்கம்மா, சரிங்க, ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியில உங்களுக்கு முதல் பாடல் என்ன பாடல் விருப்ப பாடல்?
0: ராம் திரைப்படத்துல இருந்து ஆரோரோ.
1: எதனால அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது?
0: அது வந்து அம்மா சாங் சார். அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் அம்மா ஞாபகம் வரும். அவங்க இல்ல இப்ப, அதனால
1: ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய தாயை நினைவுபடுத்தக்கூடிய அந்த பாடல், அருமையான பாடல்.
0: ஆமா சார்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சியில கேட்டலாமா?
0: சரி சார்.

0: ஆமா, நீங்க வேற என்ன நிகழ்ச்சிகளை நீங்க விரும்பி கேக்குறீங்க?
1: வேற வந்து பட்டாம்பூச்சி கேட்பேன் சார், அந்த குழந்தைங்க பேசுறது அது அழகா இருக்கும் சார்.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை கேட்பீங்க இரவு நேரத்துல?
1: ஆமா சார்.
0: அந்த நேரத்திலயும் கூட நீங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்களா? உங்களை தயிர் ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க?
1: காலையில 7 மணி 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் சார், நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்போம் சார்.
0: சரியாப்பா, இப்போ எத்தனை தறி இருக்கு, யாரெல்லாம் வேலை பார்ப்பீங்க?
1: நாங்கள் 2 தறி இருக்கு சார், எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று, நான் ஒன்று அடிப்பேன் சார்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: அடுத்து விஸ்வரூபம் படத்துல இருந்து உன்னை காணாத கண் நான் இல்லையே.
0: அருமையான பாடல், உங்களுக்காக அந்த பாடலும் கேட்டுடலாம். எதனால இந்த பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: கமல் ரசிகை சார் நான்.
0: அப்படிங்களா, சரி சார்.
1: அவர் டான்ஸ் எல்லாம் அதுல நல்லா இருக்கும் சார்.
0: சரிங்க சரிங்க சரி, ரொம்ப நன்றிமா. இந்த பாடலையும் உங்களுக்காக கேட்டுடலாம்.
1: சரி சார்.
2: பூதனியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா.

மனது நம்முன காக எங்கும் ராதா நான் உனக்கு நான் ராதா நான் உனக்கு.

0: இதே விருப்ப காணங்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரை சந்திச்சுட்டு இருக்கோம். அம்மா, நீங்க அடுத்து என்ன பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
1: நாங்க வந்து பண்ணையாரும் பத்மினியும் படத்துல இருந்து உனக்காக பிறந்தேன்.
0: உனக்காக பிறந்தேனே,
1: என்னதான்
0: அருமையான அழகான பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியில வழங்கிடலாம். இந்த பாடல்ல எதனால உங்களுக்கு இருக்கும்?
1: இந்த வரி எல்லாம் நல்லா இருக்கும் சார்.
0: இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்குது. சரிங்க சரிங்க. நீங்க வந்து இப்ப சமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்க முடியுது உங்களால?
1: அந்த நேரத்துல இருந்து நெசவு சும்மா தான் சார் இருக்கும்.
0: சமைச்சிட்டு
1: சாப்பிட்டு போவோம்.
0: உங்களுக்காக பண்ணையாரும் பத்மினியும் படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களை விருப்ப கானங்கள் நேய விருப்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பரமக்குடி சத்யா அவர்கள் பங்கேற்று பாடல்கள் விருப்பங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்து நீங்க கேட்க போற பாடல் எதுமா?
1: ரோஜா படத்துல வந்து புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது.
0: வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, அருமையான பாடல் கேட்டுக்கிறீங்க. இந்த பாடல் நீங்க எதனால விரும்பி ரசிக்கிறீங்க?
1: இந்த இசை நல்லா இருக்கும் சார்.
0: இசை
1: ஏஆர் ரஹ்மான் இசை அதுல நல்லா இருக்கும் சார்.
0: அவர் முத முதல்ல இசை அமைச்ச படம், அதனால அதுல இசை வந்து சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாடலை நீங்க விரும்பி கேட்கறீங்க, உங்களுக்காக அந்த பாடல் கேட்கலாம்.

உரை கேட்டது விருப்ப கானங்கள், நேயர் விருப்பம். நமது நேயர் பரமக்குடி சத்யா அவர்கள் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்டீர்கள்.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 10:30 நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது ஒரு பட பாடல். பிஜிஎம் போட்டனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆம் நேர்களை, நம்ம கேட்க இருக்கிறது இன்னைக்கு என்ன இருந்தால் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 10:35 நேரில் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மாரிய பொன்மொழி 100.3 மற்றும் ராமேஸ்வரம் பொன்மொழி 100.9 கேட்டிருக்கிறது. ஒருபட பாடல் என்ன இருந்தால் திரைப்படத்திலிருந்து. இத்திரைப்படம் 2015 கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் ஹாரிஸ் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையிலும் வெளிவந்த திரைப்படம்.

நேரம் 10:46. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒருபட பாடல் என்னை எறிந்தால் திரைப்படத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு தோள் கொடுப்பான் தோழன். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 25 30 171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் 10:57. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒருபட பாடல் என்னை எறிந்தால் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தமிழக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் ஒரு பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற தலைப்போட தான் வளம் வர காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சூரியகலா,
1: புகழ்,
0: அதாவது நம்ம ஜெயிக்கிறப்ப வந்து 1000 பேர் நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் தோல்வி கஷ்டம் அப்படின்னு வரும்போது கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பரை நம்ம கூட வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்.
1: கண்டிப்பாக இப்போ நம்ம அதை நட்புன்னு சொல்கிறதோட ஒரு நிபந்தனையற்ற அன்புன்னு கூட சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் எதுவின்றி ஒருத்தரோட வெற்றியை நம்மளோட வெற்றியாகவும் வீழ்ச்சியை நம்மளோட வீழ்ச்சியாகவும் நினைக்கிறதா நட்புன்னு சொல்லலாம்.
0: இப்படி ஆபத்தில் உதவுறவங்க மட்டும்தான் நட்பு அப்படின்னு கிடையாது. அதே

0: மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தப்பு செய்யும் போது இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை உரிமையாக சொல்கிறதுக்கும், அதே மாதிரி நாம் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எத்தனை பேர் நம்மளை எதிர்த்து நின்றாலும் நம்மளுக்காக முன்னாடி வந்து பேசுகிறதுக்கும் ஒரு உண்மையான நட்பு இருக்கணும்.
1: அதுவும் நம்ம தலைப்பு பார்த்தனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் ஒரு ஆர்வமாக எப்படி நேயர்கள் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க.
0: அந்த நிச்சயமாக எதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும்.
1: கண்டிப்பாக.
0: அதாவது நிறைய நாடுகளில், வேறு வேறு நாடுகளில், வெவ்வேறு தினங்களில், வெவ்வேறு நாட்களில் வந்து நண்பர்கள் தினம் கொண்டாடினாலும், இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம நண்பர்கள் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். அதை ஒட்டி நாளைக்கு நம்ம பேச முடியாது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் அப்படின்றனால தான் இன்றைக்கு நம்ம அந்த நண்பர்கள் தினத்திற்காக இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம். இல்லையா, இந்த தலைப்பை ஒட்டிய நேயர்கள் பேச வரலாம், எந்த எண்களில் வரணும்?
1: 0452 என்ற மதுரை முன்னணி படம், 25 30 170, 25 30 171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
0: இப்போ நண்பர்கள் அப்படின்னு சொன்னோடனே நேயர்கள்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா?
1: இருக்காங்க.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
0: அம்மா சொல்லுங்கம்மா.
2: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, கேட்குதுமா?
1: இணைப்பில் தான் இருக்கீங்க.
2: ஒரு மனிதர் வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சா அந்த நட்பாகப்பட்டவர் என்ன செய்வாரு, இந்த தவறுக்கு போகாத, இந்த தவறுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லி அவங்கள திருத்தி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவங்கள மாதிரியே நல்ல நட்போட பழக விடுறதுதான் நட்பா இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது நட்பு. அதே மாதிரி உண்மையாவும் இருக்கணும். இப்ப ஒரு நட்பா இருக்கும் போது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, அப்ப பிரச்சனைகள் ஏற்படும் போது அதுல விலகிராம அவங்களுக்கு தோள் கொடுத்து நான் இருக்கேன், கவலைப்படாத, எனக்கு என்ன வேணும், காசு பணமா இல்ல கை உதவியா, அப்படி டக்குன்னு போய் செயல்படுறாங்க பாருங்க. அந்த இடத்துல நட்பு வந்து நட்போட பெருமை வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துக்கிறானா என்னன்னாலும் சரி, ஆனா பிறர்கிட்ட வந்து விட்டு கொடுத்துட கூடாது, நட்போட விட்டு விட கொடுத்துறாரு. உதாரணத்துக்கு கிருஷ்ணாந்திரையாரும் கோப்பரன் சோழன் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவ்வையாரும் அதியமானும் இருந்திருக்காங்க. அவையார் அதியமான் வந்து நெல்லிக்கனி காண கிடைக்காத நெல்லிக்கனி கிடைக்கும் போது அதை அவையார் சாப்பிடாம அதியமான் கொடுக்கும்போது அதியமான் சொன்னாரு, நான் சாப்பிடுறத விட நீங்க தாம்மா சாப்பிடணும், நீங்க புலமைகள் வந்து நிறைய பெற்றவங்க, நீங்க ஒவ்வொரு புலமைக்கும் நீங்க சொல்ல சொல்ல நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னா அவையாரையே சாப்பிட சொல்லியிருக்காங்க அதியமான். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது நட்பு வந்து நல்ல ஒரு பாலம் அமையும். அதாவது ஒரு போன் பண்ணும்போது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போனை எடுக்கலைன்னா கூட நட்பா பிரிச்சிடுறாங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா போனை எடுக்கலைன்னா அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்களோ, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சூழ்நிலையோ தெரியலையே அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போனை எடுக்கல உடனே பேச மாட்டேன்னு எத்தனையோ நட்புகள் இன்னைக்கு பிரிஞ்சிருது. அதே மாதிரி தீய நட்புகளையும் சேர்ந்துடக்கூடாதுங்கம்மா. பின்புலமும் முன்புலமும் அறிஞ்சிருக்கணும். அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு நட்பு கொள்ளணும். உறவுகள் வந்து இயற்கையா அமையும், நட்புகள் வந்து இயற்கை அமையாது. நம்மளா நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து நல்லபடியா சிறப்பா பாடணும்னு கேட்டுக்கிறேங்கம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க்கை
1: அருமையா பதிவு பண்ணாங்க.
0: அதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஓடிடாதீங்க, கூடவே இருந்து அதை சால்வ் பண்ணி அப்படியே நட்போட இருக்கணும் அப்படின்னு
1: திருக்குறள் ஆரம்பிச்சு அப்படியே வரலாற்றுக்கே போயிட்டாங்க சொல்லி.
0: அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த கருத்துக்களை அனுபவங்களா பகிர்ந்து கொள்ளலாம் நேயர்கள். இப்போ அடுத்ததாக இணைப்புல காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை பண்பலையும் கண்ணாடி மாளிகையும் அன்பு அறிவிப்பாளர் சூரிய கலாப்புகள் இருவரையும் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம் ஐயா சொல்லுங்க தலைப்பு பற்றி.
3: தோல் கொடுப்பவன் தோழன், அதனாலே தோழன். தோளோடு தோல் நின்று உதவி செய்பவன் தோழன்.
0: உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
3: அதான் உடுத்த இழந்தான் கை போல அங்கே இடுக்கன் கலைவன் நட்பு அப்படின்னு என் நண்பரோட சேர்ந்து என் நண்பர் வந்து எனக்கு வந்து பல விதத்துல உதவி செஞ்சாரு. அது வந்து குறிப்பா சொல்லணும்னாக்க வேளாங்கண்ணியுடைய ஒரு இல்ல என்னுடைய ஒரு சொத்து வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, அது சேல்ஸ் ஆவதற்கு உதவி செய்தவர் என்னுடைய நண்பர் குணச்சரன் நண்பர், கோடி வந்து உதவி செஞ்சவர்.
1: சிறு வயது நட்பெல்லாம் இருக்கா உங்களுக்கு? சிறு வயது நட்பெல்லாம்
3: சிறு வயது நட்பு இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த நட்பு இன்னும் இருக்கு.
0: இன்னமும் தொடர்புலதான் இருக்கீங்க?
3: தொடர்புல இருக்கு. 74 வயசு ஆகும் போது
0: இன்னும் பேசிக்கிறீங்க அடிக்கடி?

0: நன்றி நன்றி,
1: ஆ நன்றி
0: தொடர்பு.
1: நன்றி.
2: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேர சந்திக்கலாம். தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வருகிறது. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: வணக்கம்.
3: நான் ஜீவகன் சந்தையிலிருந்து பேசுறேம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
3: தோள் கொடுப்பாள் தோழின்னு நான் தலைப்பை மாத்திக்கிறேம்மா. எனக்கு 80 வயசு ஆகுது, 73ல் திருமணம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோள் கொடுத்து நிக்கிற தோழி என்னவள் தான், சண்முகத்தை. இது வீட்டு
2: எல்லா கஷ்ட நஷ்டத்திலயும் கூடவே இருக்காங்க இல்லையா?
3: எவ்வளவு அடி அப்பா, இவ்வளவு ஆண்டு காலம். அதுக்கப்புறம் அவ வந்து அகவாழ்வில் அமைதி காத்ததான் புறவாழ்வில் பல போர்களை நான் பொழுது வென்றிருக்கிறேன் அம்மா. நான் நோய்வாய்ப்பட்ட போதெல்லாம் மருத்துவத்தால் எழவில்லை. அவள் தண்ணீர் இருந்து ஒரு தண்ணீர் துளி என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து இருந்திருக்கிறேன். இது வீட்டளவுலப்பா. நாட்டு அளவுல 1991 வரைக்கும் நமக்கு தோழனா நின்னது USSR. அப்புறம் அது உடஞ்சாலும் இப்பயும் ரஷ்யா நமக்கு துணைக்கு நிக்குதுமா. மகிழ்ச்சி அப்பா, நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க.
2: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: வணக்கம், நான் ராமேஸ்வரம் தாலுகா பாமல் இருந்து நம்புக்குமார் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா.
4: நட்புங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நண்பர்கள்ட்ட வந்து எந்த வித ஒளிவு மறைவுனா இருக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கணும்னா நல்லபடியா அவங்கள்ட்ட நல்ல நண்பனால் பசி தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படிங்கிட்ட வந்து சில பேர் பழகிற மாதிரி பழகுவாங்க, திரும்ப வந்து நமக்கு அறியாம வேறாங்கள்ட்ட போய் வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கும் நல்ல நண்பன், நமக்கு இதனாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட லாஸ்ட் வரையும் கடைசி வரையும் அவங்க நம்ம கூட வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல நட்பா இருந்துக்கணும்.
1: அப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
4: இருக்காங்க இருக்காங்க. சிறு வயசு நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இது நாள் வரையும் நட்புல ஃப்ரெண்ட், ஒரு 5-6 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதுல ரெண்டு 4 ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டா இருக்காப்ப.
1: சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன தொடர்பில் இருக்கீங்க?
4: இருக்கும்.
1: ரொம்ப அருமை.
2: உங்களுடைய நட்பு தொடரட்டும். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: தோள் கொடுப்பான் தோழன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கேங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
5: அதாவதுமா, தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேர் ரொம்ப நெருங்கிய நட்பு அப்படி சொல்லாங்க. தொழில் ரீதியா நட்புல இருக்காங்க என்னங்க, சும்மா ரயில் பயணங்கள்ல ஏற்படுற நட்பு, வானொலி நட்பு, இவங்க எல்லாம் அப்பப்ப தோள் கொடுப்பான் தோழன். இன்ப துன்ப ரெண்டுலையும் கலந்து இருக்கிறவங்க தான் தோள் கொடுப்பான் தோழன். இப்போ ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பழத்தை தின்னுட்டு வெறும் தோலை கொடுக்குற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஒரு சிலர், எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க, சுயநலத்துக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம நட்பை தேர்ந்தெடுத்து பழகணும். எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, 40 ஆண்டுகால் நட்புல இருக்கிறாரு. இது வரைக்கும் நாங்க பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்களோட இருந்து பேசுறப்போ நேரம் போறதும் தெரியாது, ஒரு ஒரு அதாவது வந்து ஜாலியா இருக்கும். சுத்த தமிழ சொல்லணும்னா ஜாலியாசுன்னு வச்சுக்கல.
2: அவங்ககிட்ட நம்ம பார்த்து பார்த்து ஒரு நிபந்தனையோட எதுவும் பேச தேவையில்லை. என்ன வேணாலும் பேசலாம்.
5: இல்ல, ஒரு பேதம் இருக்காது, ஒரு ஏற்ற தாழ்வும் இருக்காது, ஒரு சங்கடங்களும் வராது. திட்டினா கூட நண்பன் தானே திட்டினா அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். என்ன, அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறேன்னு அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. நீ இதைத்தானே யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. அதே மாதிரி நானும் அதே மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பிரச்சனை இருக்குன்னு என்னாலும் புரிஞ்சுக்க முடியும். அதனால நட்புகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். அது குறிப்பா ஆண் பெண் நட்புங்கிறது இன்னும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க, நன்றிங்க.
2: அதாவது உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. நம்மளுடைய குணமே வந்து எப்படி அமையுது அப்படின்னா நண்பர்களை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். 11:13 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: சொல்லுங்க ஐயா.
6: 28 வயசுல எனக்கு வந்து சென்னையில் இருக்கும் போது முகம் தெரியாத ஒரு இன்ஜினியர் பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்தது. வேலை இல்லாம இருந்தேன், ஒரு கம்மி சம்பளத்துல இருந்து அதை பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கர்நாடக பொண்ணு, இன்ஜினியர் பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்தது, ஹெல்ப் பண்ணது, அது வந்து மறக்க முடியாது.
2: சரிங்கய்யா, இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நிகழ்ச்சியில மீண்டும் இணையலாம்.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி

0: இப்படி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 11:20. நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு தோல் கொடுப்பான் தோழன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர்
1: ஐயா, காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், மருக சொல்லுங்க.
1: ஈரோடு சூரம்பட்டி வளசி இளங்கோ.
2: சொல்லுங்க ஐயா.
1: கண்ணாடி மாளிகை இருக்கிறீங்க நண்பன், தோல் கொடுப்பான் தோழங்கிறது கண்ணாடி மாதிரி தான். ஒரு கண்ணாடி முன்னால நாம எப்படி நிக்கிறோம்னா அது எப்படி நம்ம உண்மையான உருவத்தை காமிக்கிறது இல்ல. எப்படி இருந்தாலும் அதேதான் நண்பனும். நாம வந்து என்ன செய்யணுமோ அது நம்மளுக்கு அப்படியே திருப்பி கிடைக்கும். ஆமா, நம்ம ஒரு சிலர் அவங்கதான் செலவு செய்யறாங்கன்னு அப்படியே நம்ம இருக்க கூடாதுமா. செலவு அவங்க செஞ்சா கூட அட்லீஸ்ட் மூணுல ஒரு மடங்காவது நாமளும் கொஞ்சமா செய்யணுமா. இல்லைன்னா அதுக்குண்டான ஈடு ஏதோ ஒன்று செய்யணும். செலவு செய்யலாம் கூட ஏதோ ஒரு வகையில உதவி இருக்கணும். இல்லைன்னா என்னதான் நண்பர்களா இருந்தாலும் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கிறாங்கல்ல. ஆமா, நண்பர்களா பண்ணலாம் கூட கணக்கு வச்சுக்கணும். அதாவது இப்ப அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறாங்கல்ல.
2: நீங்க வந்து பண விஷயத்துல சொல்றீங்க.
1: பொதுவாவே எல்லா விஷயத்திலயும் அன்பு
2: இல்ல, நட்புலயுமே அளவோட இருக்கணும் அப்படின்றீங்களா?
1: ஆமா, நட்புலயுமே அளவோட இருக்கும். நாம என்ன செய்யணுமோ அதான் திருப்பி செய்வாங்க. நாம ஒருத்தரே அன்பு செஞ்சுட்டு முடியாதுல்ல. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பணத்துக்காக இல்ல, ஏதோ ஒண்ணு ஓடி உதவி செய்யறது பண்றது எல்லாமே ஒருத்தரே செய்ய முடியாது. பணத்துக்காக இல்ல, மத்தது ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவை இருக்குது. கடைக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஊருக்கு போறது, சேதிக்கு போறது, ஒரு இதுனா கூட நண்பனுங்கிற மாதிரியே நம்மளால முடிஞ்ச உதவிகள் நாம செய்யணும். அதாங்க இப்ப நம்ம எங்களை ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க எப்பயுமே ஒரு சிலர் நாங்க பயணிப்போம். சுகுமார், நம்ம வெட்டுக்காட்டோட சங்கவேலு, எங்க சிவகுமார், இதுங்கெல்லாம் ஒட்டுக்கா எங்க ஒரு பக்கம் போகணும் போனோம்னா ஒத்துக்கு ஒத்துக்கு நாங்க பேசிக்குவோம். எங்க போலாம், என்ன போடலாம் அப்படின்னு, அப்ப வரீங்களா வரலையா அப்படின்னு ஒத்துக்கு ஒத்து தகவல் பரிமாறிக்குவோம். இது கூட நண்பர்கள் வகையில் தான் வருது. அதாவது தோல் கொடுப்பா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குமா. அப்ப வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எங்க போறது, என்ன பண்றது, என்ன பண்றதுன்னா அனைத்துமே ஈரோட பத்தி எங்க நண்பர் சுகுமார் சிவகுமாருக்கு எல்லாம் தெரியும். அப்ப சொல்லுவாரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. அதனால நண்பர்களா இருப்போம், கணக்கு வைத்துக் கொள்வோம். அதே மாதிரி எதா இருந்தாலும் மாத்துல போட அளவு பண்ணும். எதாமே அளவு அளவு கொள் இருக்கணும். ரொம்ப அதிகமா போயிட்டு வச்சுக்காங்க. அதாவது அளவு முஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா. அடுத்த நேயரை சந்திக்கலாம். 11:22 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
3: நாலாவது படிக்கல வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க.
2: சரிங்க, உங்க துயரத்துல கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 11:23 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
4: வணக்கம்மா, மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன். அதாவது குதிரனும் குசேலனும் போல இருக்கணும். அந்த குதிரனா இருந்தவன்னா இந்த குசேலனை மறந்துடக்கூடாது. அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போனோம்னா மறந்துடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்குமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருந்தாலும் நண்பன் நண்பன் தான். அதுக்குதான் உயிர் காப்பான் சோழன் சொல்றாங்க. அதுக்காண்டிதான் ஒரு காலகட்டத்துல என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு திருமணத்தின் போது பண தட்டுப்பாடு வந்துருக்கு. அந்த ஒரு கேட்ட இடத்துல வந்து எனக்கு பணம் கேட்ட இடத்துல கிடைக்கலைங்க. ரொம்ப இக்கட்டான நேரத்துல வந்து என் நண்பன் வந்து உடனே உதவி பண்ணார். அவர்
2: பெரியவங்களா உங்க நண்பர் கிட்ட
4: நம்பர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி விவரம் தான் சொன்னேன். உடனே வந்து அவர் இந்த எதுவுமே நினைச்சவனா நான் தர்றேன்னு சொல்லி அவர் ஒரு தைரியம் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் வந்து நண்பனுக்குள்ள அழகு. அந்த மாதிரி

0: கரெக்டான நேரத்துல கைவிடாம இருப்பதுதான் நல்லது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.
1: அவர் சொன்னார், துன்பத்தில் தோள் கொடுப்பான் தான் தோழனா, இக்கட்டான சூழ்நிலையிலும் துயரங்கள் வாட்டும் வேலையிலும் உடனிருந்து தாங்கும் உண்மையான தோழன் சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு.
2: அதாவது எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, அந்த உத்வேகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய நண்பர்களை கூட வச்சிருந்தா அதுவே போதும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். இணைப்பில் நேர் கிடைக்கல. 11:25 ஆயிட்டுருக்கு. இந்த வேளையில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்ம தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்.

0: 11:27 ஆயிட்டு இருக்கு. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் இணைப்புல காத்திருக்காங்க, பேசலாம்.
1: வணக்கம், யார் பேசிட்டு இருக்கீங்க?
2: எனக்கு வந்து உற்ற தோழன், தோல் கொடுப்பான் தோழன் சொல்லி பார்க்கும் போல என்னுடைய கணவர் தான்ப்பா. ஏன்னா இந்த காலத்துல வந்து உண்மையான நபரை கண்டுபிடிக்கிற கஷ்டம்
1: நண்பனீங்க.
2: அதாவது செயல்ல வந்து அவங்க நண்பனா என்னன்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்தாத்தாப்பா நம்ம வந்து நல்ல நண்பனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா என்னுடைய கணவர்ப்பா, என்னோட உற்ற தோழன்ப்பா, நான் தோன்றிருக்க இந்த சமயத்துலப்பா எந்தவித பிரதிபலன் பாராமல் ஒரு மனைவிங்கிறதுல வந்து என்னை வந்து விட்டு கொடுக்காம தாழ்ந்தவளாக நினைக்காமல் வந்து எனக்கு தோள் கொடுத்து ஆதரித்தவர் என்னோட கணவர் தான்ப்பா.
0: கணவர் தான் உங்களுடைய உற்ற தோழன் சொல்றீங்க?
2: ஆமாப்பா. பணி நிறைவு பெற்ற பின்னாடி நான் எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பேன்ப்பா. பணி நிறைவு பெற்ற பின்னாடி என்னோட கால் வலி வந்துருச்சு, நடக்க முடியாம கஷ்டப்பட்டேன்.
0: சுருக்கமா சொல்லுங்களேன், டைம் இல்ல.
2: சரி, எனக்கு ஆதரவு கொடுத்தது, என்னை வந்து உயர்த்தியது என்னுடைய கணவர் தான். கணவர் இல்லாட்டி நான் இல்லப்பா. நன்றிப்பா.
0: கணவர் தான் உற்ற தோழன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியும் நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. அதாவது சாதனையில் இணைபவனை விட சோதனையில் இணைபவன் தான் உண்மையான நண்பன். நிபந்தனையற்ற அன்போடு பழகுவோம். இந்தியாவில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுது. அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளுமே நண்பர்கள் தினம்தான், நட்பை கொண்டாடக்கூடிய நாள் தான் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன். சூரியக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:48. தொடர்வது திரை இசை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு. மனதை தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு கவிதை துளிகளுமாய் கேட்டு ரசிக்கலாம் பட்டு சிறகு இன்று இரவு 10.

0: மருத்துவமனைக்கு மறந்து விடாதீர்கள் நேர்களே. இன்னிசை மெட்டுக்களோடு வலம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகு.
1: நேரம் 11:55, தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நிறைவு பெற்றது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த கவிதைகள், சமையல் குறிப்புகள் இல்ல பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற ஸ்நேகிதிகள் அழைக்கலாம். 25:30 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் வானொலிப்பட்டியில் மதுரை வானொலி நிகழ்ச்சி ஸ்ரேங்கிரி நிகழ்ச்சிக்கு பாட்டு கேட்க ரொம்ப ஆவலோட இருக்கேன். குழந்தை தரசம்மாள் அருப்புக்கோட்டையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க ஆர்வமா இருக்கீங்க?
1: ஆமா, படம் வந்து சத்யராஜ் சார் நடிச்ச பூவிழி வாசலே படத்துல இருந்து ஒரு கிளியின் உறவினிலை சிறு கிளியின் வரவு, கிளியின் வரவு அந்த பாட்டுங்கம்மா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா

0: இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் நண்பகல் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக, வணக்கம்.
4: அமைதியான குரல் கொண்ட சூரிய சிஸ்டருக்கு வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அருப்போட்டை மல்லிகா பேசுறேன்.
3: மல்லிகாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
4: திருமலை தென்குமரி படத்துல அழகே தமிழே நீ வாழ்க, எனக்கு ஒரு பிடிச்ச வரி ஒன்று
3: சொல்லுங்க கேட்போம்.
4: இன்னைக்கு உலக தாய்ப்பால் தினம்னால அதை ஒட்டி ஒரு வரி. எல்லா தாய்க்கும் தன் குழந்தையே அழகு.
3: சரிங்கம்மா, ரொம்பவே அழகா அருமையா சொன்னீங்க. இதோ பாடல் கேட்டுலாமா?

0: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
3: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
4: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவது யார்? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 9:30 கேட்க தவறாதீர்கள்
3: சக்ரவியூகம். நேரம் நண்பகல் 12:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
5: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மேட்டூர் வட்டம் அயம்பதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: இருமாண்டியிலிருந்து உன்னவிட இந்த உலகத்தில் சிறந்தது ஒன்னும் இல்ல, அந்த பாடல் கொடுங்கம்மா. ஒரு ஐக்கு சொல்லட்டுமாங்கம்மா?
3: சொல்லுங்க கேட்போம்.
5: தாயை பிரிந்த சேய் தாயின் வருகை கண்டு மனம் மகிழ்வது போல, உன் வருகை கண்டு நான் மனம் மகிழ்கின்றேன். மலை
3: மலை.
5: ஆமாங்கம்மா,
3: ரொம்ப அழகா சொன்னீங்க.
5: இப்ப மழைதாங்கம்மா நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மழை வந்துட்டாதாங்கம்மா, மழை இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கம்மா.
3: ஆமா,
5: மழையதான் எதிர்பார்த்துட்டு அதனால இந்த ஒரு ஐக்கு எழுதுனங்கம்மா.
3: சரிங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. இதோ உங்களுடைய விருப்ப பாடல்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: நேரம் நண்பகல் 12:30. தோழிகளின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியில நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: பழைய பாடல் தான், 70s வந்தது, அச்சாணிங்கிற பாடம். அதுல மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளை காட்டினேன் மாதா அப்படின்னு ஜானகி அம்மா பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கேட்டா கூட நல்ல இனிமையான பாடல்.
1: சரிங்கம்மா, ஜானகியோட குரல்ல கேட்டலாமா பாடல?
2: கேப்போங்க. நன்றி.

0: நேரம் நண்பகல் 12:36. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேஹிதியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த ஸ்நேஹிதி, வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சி எனது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் நாடோடி செண்டல், பாடல் வரி ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ. இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:42. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுமதி
0: அம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: தைப்பொங்கல் படத்துல இருந்து கண் மலர்களின் அழைப்புதல், அந்த பாடல்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: தேங்க்யூ.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது எஸ் ஜானகி, இளையராஜா இவர்களின் குரல்களில்.

0: தோழிகளுக்கான நிகழ்ச்சியாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேஹிதியே. 12:47 பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்வது சிவகாசியிலிருந்து சுதாசந்திரன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: கல்யாண அகதிகள் படத்துல இருந்து மனசுக்குள் உட்கார்ந்து மணியடித்தார்
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி நன்றி.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.
2: அடியே அம்மலு

0: வணக்கம், நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ்.
2: நிறைவடைகிறது ஸ்நேகிதியே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இப்பொழுது 12:55.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா

நேரம் 100 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள். மலர்கள் சிரிக்கும் மாசற்ற பருவம், மகிழ்ச்சியில் தெளிக்கும் இயற்கையின் உருவம், தென்றல் இசைக்கும் தேனமுத பாட்டு, தினம் பூக்கும் பசுமையின் புதுமை காட்டு, பச்சை பசையலென பாதையெங்கும் போர்வை, பரவசத்தின் திளைக்கும் வசந்தத்தின் கோர்வை. ஆம் நேர்களே, நாம் கேட்க இருப்பது வசந்த கானங்கள்.

நேரம் 1:06. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பி. பி. ஸ்ரீனிவாசன் மற்றும் பி. சுசிலா குரலில்

நேரம் 1:16. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசன் மற்றும் பி சுசிலா குரலில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 1:23 நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:27. நேர்கள் கேட்டபாளர் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. அதனைத் தொடர்ந்து வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில், பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:32. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வளம் இருக்கும் பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:37 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வாளி வரியில் டிஎம்எஸ் சவுந்தர் டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:46. நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:51. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்து வர இருக்கும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட் பை பிவிகே குரூப்.
1: நேரம் 1:55 தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்சில் நேரம் 2 மணி 1 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கவிதையும் கானம் மை கவிதை அரங்கம். அவள் விழிகள் பேசும் மொழி இதயம் மட்டும் புரியும் மொழி, அதற்கு பெயர்தான் புரிதல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிற நேயர்களே, இது கவிதை அரங்கம். நிலவு இரவை அழகாக்கும், அவள் அவன் வாழ்வை அழகாக்கினாள், அவன் புன்னகை அவள் உலகம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்னசை கானமும் கவிதையுமாய் கேட்டுட்ருக்கோம் கவிதை அரங்கம். அன்பு என்பது வார்த்தையல்ல, உணர்வின் உயிரோவியம், அதில் அவன் வாழ்வின் நிறம் நீதான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம்.

0: போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
4: தயாராகும்
3: ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதையா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
5: சக்ரவியூகம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கவிதையும் கானம் கேட்டுட்ருக்கோம். கவிதை அரங்கம். தூரம் எவ்வளவு இருந்தாலும் அவள் நினைவுகள் தினமும் அவனை தேடும்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கவிதையும் கானமாய் கவிதை அரங்கம். அவளின் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அவன் இதயம் ஒரு முறையாவது பூத்து விடுகிறது.
2: ஒன்று, ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: நேரம் 2:40 இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு கவிதை அரங்கம். அவள் சிரிப்பு அவன் காலையை விடியச் செய்கிறது, அவள் நினைவு அவன் இரவை நிறைக்கச் செய்கிறது.

கண்கள் சந்தித்த அந்த நொடி இதயம் அவனை தேர்ந்தெடுத்தது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோட கேளிற்கும் கவிதை அரங்கம். அவன் அன்பு கிடைத்த பிறகு அவள் உலகமே வண்ணமயமானது.

நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி கவிதை அரங்கம் இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து

0: சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி 10 சென்டிமீட்டர், சிவலோகம், தேனி மாவட்டம் தேக்கடி, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, அடையாமடை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், மாம்பழத்துறை ஆறு, அணைக்கிடங்கு, சூரலக்கோடு, பால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கோழிப்போர்விலை, ஆயிக்குடி, ஒரத்தநாடு, சின்கொனா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், களியல், திருப்பரப்பு, தக்கலை, இரண்யேல், குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, குளிச்சல், பூதப்பாண்டி, தென்காசி, நாகர்கோவில், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குண்டாரணை, தென்காசி, கொடுமுடியாறு அணை, முக்கூடல் அணை, மயிலாடி, புதுக்கோட்டை, கருப்பா நதி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அடவிநயினார் கோவில் அணை, ராதாபுரம், பாபநாசம், கொட்டாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னடியான் அணைக்கட்டு, பெரியகுளம், மணிமுத்தாறு, கன்னியாகுமரி, கடனா அணை, அம்பாசமுத்திரம், அண்ணாமலை நகர், இளையான்குடி, தேவாலா, குடுமியான்மலை, சேர்வலாறு அணை, மஞ்சளாறு, திருமயம், ராமநதி அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், சேரன்மாதேவி, கன்னிமார், களக்காடு, மன்னார்குடி, பெரியகுளம், பிளவக்கல், அன்னவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு, எரையூர், ஆரல்வாய் மொழி, சிவகிரி, பொள்ளாச்சி, மேல்பவானி, கூடலூர் பசார், மக்கினம்பட்டி, சோத்துப்பாறை, காரையூர், திருநெல்வேலி, சாத்தான்குளம், பாளையங்கோட்டை, மூலக்கரைப்பட்டி, ஹாரிசன், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைப்பாலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு: இன்று தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்று வலுத்து 60 கிலோமீட்டரிலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.
1: ₹11,000 கோடி எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ₹192 குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 5.90 கோடி பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ANN பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியா ருவாண்டா இடையேயான இருதரப்பு

11:45 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்த இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4:29 சென்டிமீட்டர், ஊத்து 27 சென்டிமீட்டர், காக்காச்சி 19 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் 14 சென்டிமீட்டர், சித்தாறு கேசிப்பாறை ஆகிய இடங்களில் 13 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை நெய்யூர் பெரியாறு மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை புத்தன் அணை ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர்.

வர்த்தகத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 3:03. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மறுப்பன்வழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது மெல்ல வரும் பாட்டு. காற்றின் அலையில் மிதந்து வந்து காதில் மெல்லத்தேன் வார்க்கும் மௌனம் கலைக்கும் அந்த பாட்டு மனதின் சுமையை இறக்கி வைத்து உயிரை தொட்டும் தாளாட்டு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 3:14. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் விஜய் யேசுதாஸ் மற்றும் நிரஞ்சனா குரலில்.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

நேரம் 3:28. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் இளையராஜா MM மானசி குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 3:33. நேரம் எழுந்திருப்பது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி, தட்ஸ் லிட்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ புக் நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணு யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு மணி 9:30 கேட்க தவறாதீர்கள்.
2: சக்கரவியூகம்.
4: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7, 8, 9. இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம் கட்டுமானம்.

0: மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிடல்.
1: நேரம் 3:47. நேர்கள் எதிர்ப்பது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: Is your heart speaking to her? Can you feel the love?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:52. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்து வர இருக்கும் பாடல்

0: இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5 கோடியே 90 லட்சம் பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து

விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03. நேரங்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பண்பலையின் ஆட்டக்களம்.
3: இணைக்கட்டத்தில் நாம் விளையாட போகிறோங்க. கண்டுபிடி தான் விளையாட போகிறோம். ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நேர்களுக்கு சொல்லணும்ல.
2: வசனம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க படத்தை சொல்லணும்.
3: ஆமாங்க, உங்களுக்கு ஒரு சினிமா டைலாக் கொடுப்போம், அந்த டைலாக்கை கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி விளையாட போகிற கேமு. எங்கள் கூட நீங்கள் விளையாட அழைக்கிற மாதிரி நின் முன்னெடுப்பான 0452 தொடர்ந்து 25 30 170 புதுசாக பேச வரங்க கூப்பிடுங்க. 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். உங்கள் கூட விளையாட போகிற நாங்கள் ஸ்ரீநாத் மற்றும்
2: புகழ்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாங்க நினைஞ்சிருக்கோம். ஆட்டக்களத்துல கண்டுபிடி விளையாட போறோம். நம்ம கூட இணைய காத்திருக்கும் அந்த முதல் நேயர் யாருங்கிடலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து மாறன் பேசுறேன்.
3: சரி, இன்னைக்கு கண்டுபிடியில நாங்க ஒரு டயலாக் போடுவோம். கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன படம்னு சொல்லணும். எளிமையா உங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பட டைலாக்
6: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
3: கைவிட மாட்டான் கேட்டீங்களா? இன்னொரு தடவையா இந்த டைலாக்? இன்னொரு தடவை கேட்பீங்களா? நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரிங்க இந்த படம். சரி, மறுபடியும் இந்த டைலாக் உங்களுக்காண்டி
6: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
3: கேட்டீங்களா?
5: அருணாச்சலம்.
3: அருணாச்சலமா? நீங்க கொஞ்சம் சின்ன பையனா இருக்க போய் உங்களுக்கு லேட்டஸ்டா டயலாக் போடுறதா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, இணைப்பில் வந்த மிக நன்றி. அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம்.
2: யார் வருக? வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வருக வணக்கம். என்ன எங்க ரேடியோ எங்களுக்கே போட்டு காட்டுறீங்க?
7: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: சரி,
2: ஆட்டக்குளத்தோட நீங்க இன்றைய கலை என்ன தெரியுமா உங்களுக்கு?
7: ஆமா, ஒரு டயலாக் போடுவீங்களா?
3: அந்த படத்தை சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும்.
7: போடுங்க போடுங்க, கொஞ்சம் இல்ல அருமையான டயலாக் போடுங்க, டக்குன்னு சொல்லிடுறேன்.
3: உங்களுக்கான அருமையா ஒரு டயலாக்.
8: சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல இருக்கிறது.

0: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்ந்த அடிமைகள்
2: கேட்டீங்களா? பழைய படத்தை கண்டுபிடிக்க முடியாதா? இது எவ்வளவு பெரிய சூப்பரான படம். சரி, இன்னொரு முறை கேட்டு பாருங்க. அது இந்த வந்து பழைய படத்துல மட்டும் இல்ல, புது படத்துல இதை யூஸ் பண்ணிருப்பாங்க.
3: நன்றி.
2: அதாவது வந்து இரண்டு டைலாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான டைலாக். இதையே கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற டைலாக்லாம் என்ன பட போகிறாங்களோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் தெரியல. நம்ம கூட இணைய கதை இருக்கும் நேர் யாருங்கிட்டலாம் வருங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வந்தாலுதா பூவஞ்சியிலிருந்து காசி மைன் பேசுகிறேன்
2: சார். ஏன் இவ்வளோ கேப் விடுறீங்க ஒவ்வொரு இதுக்கும்?
5: கொஞ்சம் நல்லா சத்தமாக பேசுங்க, கேட்கல.
2: பழைய படத்துல இருந்து உங்களுக்கு
5: அது எங்க கையிலேயே இல்லைங்க.
2: அதுவா வந்து விழுகும். நீங்க உங்களுக்கு எது வந்து விழுகுதுன்னு
6: பாக்கலாம். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ,
5: சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள், இணைந்ததுக்கு நன்றியா.
4: நன்றி சார்.
2: அதாவது அருமையா டயலாக் ஒரு வழியா நம்மளே ஆன்சர் கொடுத்தாச்சு. ஜெயர் டயலாக் சொல்லிட்டு மட்டுமே அருமையா சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நம்ம கூட என்ன கத்திருக்கோம் வேறு யாரு எங்கிருந்து? வணக்க வணக்கம்.
7: மூவருக்கு மாலை வணக்கம். ஜெய்கிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
2: சரிங்க, இன்னைக்கு ஆட்டக்காலத்துல கண்டுபிடி கண்டுபிடி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
7: போடுங்க டயலாக், போடுங்க.
2: உங்களுக்கான டயலாக் இதுதான்.
8: வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ண பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ.
9: நான் வெயிட் பண்றேங்க.
8: ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன்.
5: கேட்டீங்களா?
7: சூர்யா படம்
5: கரெக்ட்.
7: இன்னும்
2: கொஞ்சம் கதையை சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கு.
5: கதை திரைக்கதை
7: பேர் வந்து,
2: ஐயோ அது மட்டும் மறந்துட்டீங்கிறீங்களாங்க.
7: சஞ்சய்
2: ராமசாமி கேரக்டர் நேம் எல்லாம் ஞாபகம் இருக்கு என்னங்க? எப்படி
7: ஆனா அந்த படம் பேர் தான் தெரிய மாட்டேன்.
2: சரி விடுங்க. சரி அந்த டயலாக் சொல்லுங்க.
7: நன்றி வணக்கம்.
2: சரி அவரே கிளப்பிட்டாரு. சரி நன்றி வணக்கம். அதாவது என்ன, நம்ம கேட்ட கேள்வி சிம்பிளா, படம் அவருக்கு கதையெல்லாம் அவருக்கு விட்டா பாட்டு பாடி கூட கம்பேர் போல, படத்தை பேரை மட்டும் மறந்துட்டாரு. சரி அடுத்து நம்ம கூட என்ன கத்திருக்கும் நேர் யாருங்கிட்டலாம் வருக. வணக்கம்
10: ப்ரோஸ். வணக்கம் ப்ரோஸ்.
2: வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
10: நான் மதுரை மணிமாறன் கடைசி நேந்தல் ஜாலமலை புதுப்பட்டி ரோட்டில் இருந்து.
2: சரி, நம்ம இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாடுகிட்டு இருக்கோம்.
10: கண்டுபிடிச்சிருவோம்.
2: கண்டுபிடிக்கிறது கிடையாது, நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். போட்ட உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க இப்ப.
10: சரிங்க சார், சொல்லுங்க.
11: I love you. Hey! என்னடா பாக்குறங்க? ஏன் பாக்குற? அப்படியே எல்லாம் பார்க்க கூடாது. பா பா பா பா பா பா. தூக்குங்கடா அவரை, தூக்குங்க. பா பா பா.
5: ஆ சொல்லுங்க, கேட்கலா.
10: கில்லி சார், கில்லி
2: அடிச்சோம்ல. அதேடா, இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். இப்போ அந்த டயலாக சொல்லிட்டு போறீங்க. ஐயோ என்னங்க அந்த டயலாக் எப்படி சூப்பரா இருந்துச்சு. படத்தை கண்டுபிடிச்சீங்க டயலாக். அது மட்டும்
10: தான் தெரியும். ஏய் செல்லா.
2: அது ஹாய் செல்லா. சரி சரி, அருமையா கண்டுபிடிச்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்பதாங்க ஒரு நேர் சூப்பரா கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் கண்டுபிடிச்சாரு, நம்மளே விடைய கொடுத்துட்டோம். இப்ப அடுத்து இணைய கத்திருக்கும் வேறு யாருங்க இருக்கலாம் வருக. வணக்கம். யாரு இது?
12: வணக்கம். மதுரை செல்வன் குமரன்.
2: இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு போடுற டயலாக நீங்க இதே மாதிரி மிமிக்ரி.

0: பண்ணி எங்கிட்ட சொல்லிட்டு போனான்.
1: அப்படியா, கொஞ்சம் புரியுற மாதிரியா போட்டுருவான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
0: உங்களை கட்டி புரியுற மாதிரி ஒரு டைலாக்.
3: ஏழாவது பாஸ் அடே வண்டு விட்டாந்தரையா, நான் எஸ்எஸ்எல்சி தான்.
4: எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நான் ஏழாவது பாஸ்
3: அடே பச்சை குடிங்க, நான் எஸ்எஸ்எல்சி தான்.
4: அடேங்க, நான் ஏழாவது பாஸ்ங்க, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? நான் ஏழாவது பாஸ்.
0: டைலாக் கேட்டீங்களா?
1: 93 சங்கரோட முதல் படம்.
2: சரி,
1: அர்ஜுன் மதுபாலா கவுண்டர் மணி செந்தில் எடுத்த ஜென்டில்மேன் படம்.
2: சூப்பரா படம் டீடைல் முதல்ல கொடுத்துட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: சரி, இப்ப அந்த டைலாக் சொல்லிட்டு போங்க, கேப்போம்
2: உங்களுக்கு.
1: நான் 8th பாஸ் அடே வந்து நான் எஸ்எஸ்எல்சி
0: அவர் 7th பாஸ்னே, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே.
2: இருங்க, ஒரு முறை கேட்டுட்டே கூட சொல்லுங்க.
1: நான் 7th பாஸ்னே, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே. அடே வந்து தலையா, நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்.
0: நான் எஸ்எஸ்எல்சிடா, நீ 7th. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. இணைப்பில் வந்த மிக்க நன்றி. அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டறலாம். வருக, வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ன
0: சொன்னீங்க, கேட்கல.
5: மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: சரி ஓகே, உங்களுக்கான டயலாக் கேட்க ரெடியா இருக்கீங்களா? நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சரி, தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டில அழகர்.
0: சரி, நீங்க கண்டுபிடியில என்ன விளையாடுறோம்? ஐயா, கரண்ட் போச்சுங்களா, என்ன பண்றது? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நாங்க ஒரு சினிமா டயலாக்
2: போடுவோம்.
6: சொல்லுங்க, கேக்குது.
0: நாங்க ஒரு சினிமா டயலாக் போடுவோம்.
6: என்ன
0: படம் கண்டுபிடிக்கணும், முடிஞ்ச அந்த வசனத்தை எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா
6: சூப்பரா
0: இருக்கும். ஓகே, உங்களுக்கான ஒரு வசனம்.
2: இருக்காரா?
0: சரி, இனிப்புல இருந்து விலகிட்டார் நினைக்கிறேன். இந்த டைலாக் நம்ம வேற ஒரு நேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, தொடர்ந்து நம்ம ஒரு பாட்டை கேட்டு எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீண்டும் ஆட்டக்கிறது இணையலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தை இன்னைக்கு நாம விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
4: கண்டுபிடி கண்டுபிடி.
3: ஆமாங்க, நாங்கள் போடுற வசனத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு படத்தை சொல்லிடணும். இதுதான் இன்னைக்கு ஆட்டக்களத்தில் கேமு. எங்கள் கூட இணையாக காத்திருக்கோம் அடுத்த நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
4: யாரு?
5: வணக்கம.
3: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சரி, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாடுறோம். ஒரு வசனம் உங்களை காண்டி காத்துக்கிட்டு இருக்கு, கேட்குறீங்களா?
6: உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோள்ல சாஞ்சு ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுவேன்.
3: கேட்டிங்களா டயலாக?
4: கத்திருக்கும்
3: நேயர் வருக, வணக்கம். இனிப்பில் அவர் காத்திருக்கவில்லை, அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். சரி, இனிப்பில் நம்ம கூட கால் பண்ண அழைக்கலாம். மதுரை முன்னணிப்பான பூஜ்யம் நான்கு, இதரெண்டை தொடர்ந்து
4: 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம்.
3: இப்போ நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யார், எங்கிருந்து? அதாவது மறுபடியும் சொல்கிறீங்களா? சிறப்புங்க. இன்னைக்கு ஆட்டக்களத்தில் கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வசனம்,
7: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப, முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
3: அதாவது உங்களுக்கு வசனத்தோட மியூசிக்கே அதிகமா போட்டிருக்கோம் பாத்தீங்களா.
4: கண்டிப்பா கண்டுபிடிச்சிட நினைக்கிறேன்.
3: கண்டுபிடிச்சிருவாரு. இனிப்புல தான் இருக்கீங்களா? அஜித், எனக்கு குரல் வச்செல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. டயலாக் டயலாக்கு அந்த பிஜிஎம் பார்த்தாலே நீங்க யாரும் அந்த படத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னொரு வாட்டி கேக்குறீங்களா?
7: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
4: கண்டிப்பா
3: நீங்களும் ஜெயிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? என்னங்க ஆழ்வார்புரமா? நீங்க இன்னும் விஜய் படத்தை வச்சு அஜித் படத்தை விட மாட்டீங்க போல. சரி, இணைப்பில் வந்து இப்போ நன்றி. இது அந்த படம் கிடையாது. சரி, தொடர்ந்து நம்ம கூட இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேர் யாரும் கேட்டலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
3: வணக்கம். எங்கிருந்து சொல்றீங்க? வணக்கம்.
8: புத்தகடையில இருந்து புஷ்பலதா.

0: சரி, இந்த டயலாக்லாம் இன்னைக்கு கேட்டிங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கு சார். இந்த பழைய படம் எல்லாம் தெரிஞ்சது?
0: பழைய படம்லாம்
2: பழைய படம்,
0: புது படம் எங்க தெரியுது?
1: ஆரம்பத்துல ரெண்டு போட்டீங்கல்ல, ரெண்டும் தெரியும்.
0: அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி,
2: அப்ப எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறேன் வரிசை.
0: கண்டிப்பா ஏதோ நம்ம திருப்பி அதை போட்டானா சொல்லிடலாம்ல அவங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு அவசரம்,
1: போடுங்க போடுங்க.
3: நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம்.
0: கேட்டீங்களா நீங்க?
1: நாங்க
3: அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம்.
0: வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்களா?
1: இப்பதான் விஜய் மாதிரி தெரியுது.
0: இப்பதான் விஜய் மாதிரியே தெரியுது.
1: ஆமா சார், நாங்க அப்பயும் பேசியே கேட்க மாட்டோம், ஏன்னா அது வயசு. ஆனா அந்த அப்பனுக்கு ஒண்ணுனா ஏன் பேச நாங்களே கேட்க மாட்டோம்.
0: என்னங்க ரெண்டு டேலக்கு வேற எங்கிட்ட சுத்தி போயிட்டு வந்த மாதிரி இருக்கே
4: பாபு.
0: சரி சரி, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப அருமையா டயலாக் சொன்னாங்க, ஆனா படத்தை கண்டுபிடிக்கல. கண்டுபிடின்னு வச்சிருக்கு, டயலாக சொல்லிட்டு வச்சிருக்கலாம் போல. சரி, தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருக்கிட்டலாம் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
5: ரெண்டு சாருக்கு வணக்கம் சொல்றது. மதுரை காதாதரில் இருந்து பஞ்சம் ஒண்ணும் பேசுறேன் சார். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களாச்சும் வசனத்தை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும்.
5: நம்பிக்கையில இருக்கீங்க சார். தெரிஞ்சதா போட்டதான பழைய படம் கண்டுபிடிச்சேன்.
0: பழைய படம் தானே உங்களுக்கு, பேச்சு மாற மாட்டீங்களே?
5: மாற மாட்டேன் சார்.
0: சரி, உங்களுக்கான ஒரு வசனம்.
6: ஏப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்
7: பாத்து ஏன் மேல பற்ற போகுது.
8: இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க.
7: ஆமா, இவர் பெரிய மன்மதுரு.
8: ஆமா, இவர் பெரிய ரஜி தேவி.
2: கேட்டீங்களா
0: நன்றி. தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேயர்களை கேட்கலாம் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வசனம் போடுறோம், கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கான வசனம்,
9: இந்த பாசுங்களுக்கெல்லாம் பாஸ் சார்.
10: சேம் சேம், ஐ எம் ஆல்சோ சிஇஓ.
9: ஓ, வண்டர்ஃபுல், விச் ஒன்?
10: இந்தியா.
0: கேட்டீங்களா? மறுபடியும் ஒரு பில்டப்பான டைலாக்.
2: சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா.
0: அதாவது ஒன்னா ரெண்டாரும் கூட கரெக்டா சொன்னீங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. என்ன டயலாக சொல்லி பாக்குறீங்களா?
2: ஒரு தடவை எங்களுக்காக.
0: அப்ப சொல்லுங்க பாப்போம்.
5: இந்த சிஇஓனா என்ன சார்? பாஸ்களுக்கெல்லாம் பாஸ். சேம் சேம், ஐ அம் ஆல்சோ சிஇஓ.
0: எந்த ஊருக்குங்க?
5: சூப்பர், விச், இந்தியா.
9: சொல்லவே இல்ல,
0: அத இப்பதான் சொல்லிட்டாங்கல்ல. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இனிப்பில் தம்பிக்கு நன்றி. நம்ம கூட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: வணக்கம், காசிமாயன் குடித்துறை.
9: கேட்டீங்களா?
0: முடிஞ்சிருச்சா தலைவரே?
2: தலைவரே, தலைவர்
11: சூர்யா படம்.
2: சரி,
0: யார் டைரக்ஷன், மியூசிக் டைரக்டர் எல்லாம் சொல்லாம படம் பேர சொல்லுங்க. மஸ்ட் டாக்னு
11: மெர்சல், மெர்சல் நினைக்கிறேன்.
0: மெர்சலா? எஸ்ஜே சூர்யாவை
9: நான் சொல்றாங்க.
0: எஸ்ஜே சூர்யாவை டயலாக கேட்டுட்டு நீங்க மெர்சல் சொல்றீங்க, அதுல அவர் உள்ள நான் நடிச்சார்னு.
11: ஆமா,
0: அந்த படம் இல்ல. நான் அது
11: சாரிலாம்
0: கேட்க வேணாம். சரி, ரொம்ப அருமையா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம கூட இணைப்பில் இணைய காத்திருக்கும் ஏரியான் கிட்டலாம் வருக. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து?
11: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு. சரி, இன்னைக்கு ஆட்டக்காலத்துல நம்ம கண்டுபிடி கண்டுபிடி தான் விளையாண்டு இருக்கோம்.
11: ஆமா சார், கேட்டுக்கிட்டு
0: இருக்கோம். கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு வசனத்தையும் சேர்த்து கேளுங்க.
12: நீங்க ஷாருக் கான், சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும். மெஜாரிட்டி நாங்க தான்.
0: கேட்டீங்களா?

0: கண்டுபிடிச்சீங்க, அதுவே அருமையா இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம கூட இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே, உங்களுக்கான வசனத்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வசனம்
1: அழக மாட்டேன் தெரியுமில்ல.
2: இப்ப என்ன சொல்ல வர?
1: இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்ல, இங்கயும் வந்துருச்சு இல்ல. என்ன, எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க, நாங்களும் தான் கிறுக்கு புடிச்சு தர்றோம். இப்ப எல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க.
3: கேட்டீங்களா?
1: ஒரு நாலு டைலாக் சொன்னாலே போதும்
0: போல. ஏழு டைலாக் வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேரம் கேட்டலாம். நேரம் 4:28 வருக. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, அப்ப கண்டுபிடி விளையாட ரெடியா இருப்பீங்க?
3: உங்களுக்கான வசனம் கேட்டலாமா?
4: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம்.
3: கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
0: என்னங்க, அதே படம் ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த டயலாக் அப்படியே சொல்றீங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு வராது, படத்தை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா? சரி சரி, படத்தை கண்டுபிடிச்சிங்க ரொம்ப அருமையா. அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேரியான்னு கேட்டலாம். வருக. வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை பாலரங்க ஊர்ல இருந்து உக்கிர பாண்டியன் பேசுறேன்.
3: உங்களுக்கு நான் வசனம் கேட்டலாமா?
5: கொஞ்சம் பழைய படமா போடுங்க சார்.
3: பழைய படமா? அது எங்க கையில இல்லங்க, எல்லாம் தொழில்நுட்ப
5: உதவிதான்.
6: தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்தும், யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது. தெரிஞ்ச
0: கேட்டீங்களா?
5: இந்த படம் வந்து சுரா சார்.
0: அந்த படமா அது?
5: அது இல்ல, இன்னொருவோட போடுங்க அந்த வசனத்தை.
0: சரி, மறுபடியும் போடுறேன் கேளுங்க.
6: செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்தும், யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும்.
0: கேட்டீங்களா? தொடர்ந்து 4:30 ஆகாஷ் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைஞ்சிருக்கீங்க. ஆட்டக்களத்தில் கண்டுபிடி தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

அவனும் ஃப்ரெண்டும்ப ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்லை கேட்டால் ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை போனுக்குள்ள நீ

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
3: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
4: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
5: பணம் பணம் கனல் பிரியன், money is always ultimate கனல் பிரியன்.
2: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவது யார்? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 9:30 கேட்க தவறாதீர்கள்
4: சக்ரவியூகம்.
6: நேரம் மாலை 4:35 நேர்களிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம்.
7: இன்னைக்கு கிட்ட கிட்ட நாம் விளையாண்டுகிட்டு இருக்கோங்க. கண்டுபிடி கண்டுபிடி ஒரு வசனத்தை போட்டுவோம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சு படத்தை சொல்லணும். முடிஞ்சால் வசனத்தை சொல்லிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். இப்போ எங்கள் கூட இணைய கத்திருக்கும் அந்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
6: யார் எங்க பேசுறீங்க?
8: வணக்கம், நான் ராமேஸ்வரன் நம்புராஜன்.
7: சரி, இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி விளையாட வசனத்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
8: கண்டிப்பா.
7: ஓகே, உங்களுக்கான வசனம்
9: இப்படிலாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்பன்? இப்படிலாம் கேட்டா
7: அதுவும் தெரிய
8: மாட்டேங்குது.
7: பேசிக்கிட்டு இருக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருந்திருக்கும்ல. சரி சரி,
9: வச்சுக்கிறாப்பா.

0: அருமை அருமை, அருமையா சொன்னீங்க. சரி, தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாரு எங்கிருந்து கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மதுரையில இருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
1: உங்களுக்கு நமஸ்கார், கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
3: சாப்பிடு சாப்பிடுங்க சார், அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, பஜ்ஜில இல்ல பணத்துல.
1: கேட்டீங்களா?
0: சரி, இப்ப பாதி பஜ்ஜி கேட்டேன். இந்த டயலாக் சிவாஜி, சிவாஜிக்கு சிவாஜிங்கிறீங்களா?
1: சரி, அப்ப அந்த வசனத்தை சொல்லுங்க.
2: சாப்பிடுங்க சார், அதுல பாதி எனக்கு கொடுத்துருங்க, பஜ்ஜில இல்ல பணத்துல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, முழுசா உங்க கையிலேயே கொடுத்துறேன் நானு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கிற மாதிரி எங்கிருந்து கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
4: ஆயிரத்தி ஒருவனுக்கும் மன்னனுக்கும் வணக்கம்.
0: உங்க பாருங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அப்படியே நீங்க கண்டுபிடிச்ச டைலாக் எல்லாம் சொல்லிடுறீங்க எங்கிட்ட. புதுசு
4: தெரியாதா?
0: வருது கேளுங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க,
1: ஒரு முயற்சி பண்ணுங்க.
5: காடுனா சிங்கம், மானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி, சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும்.
0: நீங்க கண்டுபிடிக்க இப்படி அந்த டயலாக்லயே நாங்க உங்களுக்கு படத்தை வச்சு உங்களுக்கு அடி புதுசா கத்துக்குவீங்க. அதேதான் அதேதான், அருமை அருமை.
1: படம் எல்லாம் தெரியாது சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களே,
0: அதுலதான் நம்ம படத்திலேயே வச்சுட்டோம்ல. சரி சரி, ரொம்ப நன்றி. இணைப்பில் வந்து மிக்க தொடர்ந்து நம்ம கூட இணைய கத்திருக்கும் நேர் யாரு எங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
6: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
6: குளமங்கலம் கிராம, மதுரை.
0: சரி, உங்க பேர் என்ன?
6: சபரி.
0: சரி, உங்களுக்கான வசனத்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வசனம்,
7: 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன்
8: தேவராஜ், 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா, என்கிட்ட வச்சுக்காத போயிடு.
7: 8 வயசுலயே
0: கேட்டீங்களா?
6: திரும்பி இன்னொரு தடவை போடு.
0: திரும்பி இன்னொரு தடவை? சரி, மறுபடியும் கேளுங்க.
7: 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன்
8: தேவராஜ், 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா, என்கிட்ட வச்சுக்காத
1: போயிடு. இந்த டயலாக சொல்லுங்க பாப்போம்.
0: ரஜினி படமா? சரி, ரொம்ப சரி, உங்களுக்கு ஒரு குளூ கொடுப்போம், கண்டுபிடிக்கிறீங்க பாப்பா. இது என்ன படம்? என்ன படம்னு யோசிக்காதீங்க, தமிழா இங்கிலீஷான்னு கேட்டேன் உங்கள்கிட்ட.
1: குளூவே கொடுத்துட்டாரு.
0: தமிழ் தான், அதே தான் தமிழ் படம். இந்த படம் பேரு ஆமா ஆமா. சரி, இணைப்பில் தம்பிக்கு நன்றி. அதாவது நம்ம நேயர்களுக்கு அடுத்து டயலாக் மட்டும் போடக்கூடாது, 4-5 குளூவும் கொடுத்தாதான் அவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க.
1: குளூ கொடுத்தேன், குளூ கொடுத்தீங்க பார்த்தீங்களா?
0: சரி, ரொம்ப அருமை. நம்ம கூட இணை காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
9: கொல்லையம்பட்டியிலேருந்து உஷாராணி.
0: சரி, கண்டுபிடி கண்டுபிடி தான் விளாண்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கான ஒரு வசனம் போடுறோம், கண்டுபிடிக்கிறீங்களா?
9: தளபதி சார்.
0: அதாவது நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல போட்டத சொல்றாங்க.
1: அவர் பதிலே சொல்லிட்டாரே.
0: ஆனா அந்த படம் கிடையாதே அது.
1: உங்களுக்கு தனியா இருக்கு.
0: இப்ப உங்களுக்கு ஒரு வசனம் போடுறோம், கேளுங்க.
10: நான் இத சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழக, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தி
0: கேட்டீங்களா டயலாக்க?
9: இன்னொரு
0: முறை.
10: நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழக, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு
1: நீங்க வானிலை அழகை கொஞ்சம் குறைக்க,
10: இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க.
0: அதாவது வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நீங்க பேசுறது மட்டும் கேட்கலாம்.
1: பேசுறீங்க
0: கண்டுபிடிக்க
11: ரெடியா
12: இருக்கீங்களா?

0: வாட் இஸ் தட் மாமு? ஐ டெல்லிங் மீனிங் மாமு. இப்ப நான் ராஜா, ராஜா காலிங் ராஜு. சோ மாமனார காலிங் மாமு.
1: கேட்டீங்களா?
2: கிடையாது.
0: எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. மாமு, வாட் இஸ் தட் மாமு? ஐ டெல்லிங் மீனிங் மாமு. இப்ப நான் ராஜா, ராஜா காலிங் ராஜு. சோ மாமனார காலிங் மாமு.
1: அந்த கடைசி இதுல அவங்களே க்ளூ கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா.
3: ராஜா
4: தான். என்ன ராஜா? அந்த
1: ராஜா குமார்.
4: வாட் இஸ் தட்?
1: நன்றி.
4: ரொம்ப குழு கொடுத்து ரொம்ப ரொம்ப முயற்சி பண்றாங்க அவங்க. சரி, அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்க மாதிரி யாரும் இங்க இருக்கலாம். வருங்க. வணக்கம்.
5: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா நிலையத்துல எல்லாரும்?
4: எல்லாரும் நல்லா இருக்கும். இப்ப இன்னைக்கு ஆட்ட காலத்துல கண்டுபிடி கண்டுபிடி விளையாட ரெடியா இருக்கீங்களா நீங்க?
5: ரெடியா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி போட்டது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்.
4: ஆமா, நீ பாருங்க, நாங்க நீங்க ரேடியோ கேட்கும்போது எல்லாரும் கண்டுபிடிச்சிருங்க. போன்ல வந்தானே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க.
1: முந்தின நேர்களோட ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க.
4: அப்ப ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அது நம்மளுக்கு ஒரு லாபம் தான் சொல்ற மாதிரி. சரி, அடுத்து உங்களுக்கான ஒரு வசனம்.
6: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலியும் சுவாசிப்போம்.
4: இந்த டயலாக் நாங்க ஏற்கனவே போட்டோம். படத்தையும் சரியா சொல்லிட்டு போனாங்க. எங்க நீங்க சரியா சொல்லுங்க பாப்போம். எங்க இந்த டயலாக் சொல்லுங்க கேப்போம். அந்த டயலாக் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க?
6: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலியும் சுவாசிப்போம்.
5: இதயங்களே, ஜாதி மதம் நாடு இவைகளை கடந்து வருவது போல காதலையும் கடந்து வருவோம்.
4: படத்தையும் கண்டுபிடிச்சிட்டு டயலாக்கையும் சூப்பரா சொல்லிட்டீங்க. நேரம் 4:45. தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்டு ஒரு பாட்டையும் கேட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
8: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
9: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
8: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
10: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
11: டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
10: அம்மா, டீ அசி.
11: என்னடா திட்டியா?
10: இல்லடா,
11: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன

0: Drum Machine.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. கண்டுபிடின்னு சொல்லி வசனத்தை போட்டு நீங்கள் படத்தை கண்டுபிடிக்கிறதா விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ எங்கள் கூட இணைய காத்திருக்கும் அந்த நேயர் யார் எங்கிறது கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்,
2: இணைப்பில் தான் இருக்கீங்க?
3: தெளிவா எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசை ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும்.
1: இப்ப பக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க
4: படத்தை? இது வந்து சுந்தர் சி படம்யா.
2: அதுதான், அதுதான் படம் இல்லைங்க. இன்னொரு தடவை முயற்சி பண்றீங்களா?
4: போடுங்க இன்னொரு வாட்டி.
3: எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கு எண்ணெய் ஊத்துனா நின்று எரியும், நல்ல எண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா மச மசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசை ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது அந்த டயலாக் அவர் இப்ப எரியும் எரியும்னு அவ்வளவு வாட்டி எரியும் சொல்லி கடைசியில தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
2: சொல்ல விட்டுருக்கலாம்.
1: அவரு ஏங்க படத்தை பிரச்சனை இது வேறையா அப்படிங்கிற மாதிரி கேப்பாரு. அடுத்து சரி, தொடர்ந்து இணைய காத்திருக்கும் மாதிரியான்னு வருங்க. வணக்கம்,
5: ராமநாதபுரம்
6: சார்.

0: ஹீரோ. ஆனா என் கதையில நான் வில்லண்டா.
1: கேட்டீங்களா?
2: இந்த படம் பாசா?
3: இந்த படம் தானே. எந்த படமா இருக்கும்?
2: பாஷாவா?
3: ரஜினி பாஷாக்கும் இவருக்கும் வித்தியாசம் தெரியலீங்களா? சரி மறுபடியும் கேளுங்க. அவர் குரல வச்சாச்சு அந்த படத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க.
0: சார்தா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லண்டா.
3: இப்ப கேட்டீங்களா? தெரியலையே. சரி, ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க. இணைப்புல நம்பிக்கை.
4: டீ இன்ன வரல.
3: ஆமா, ஆன்சர் நாங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் இன்னும் வரமாட்டேங்குது. சரி, இணைப்புல வந்தமைக்கு நன்றி. அதாவது என்ன சொல்றது, ஃபேமஸான டைலாக் கண்டுபிடிச்சிடும் நம்ம நினைக்கவே கூடாது. இனிமேல் கஷ்டமான டைலாக் தான் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். வருக, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு பாண்டியராஜன் அன்பான வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் இன்னைக்கு ஆட்டக்களத்துல கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
3: உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓல்டு கட்டு இந்த கேளுங்க.

0: சொல்கிறது ஃபேமஸான டைலாக் கண்டுபிடிச்சிடும் நம்ம நினைக்கவே கூடாது. இனிமேல் கஷ்டமான டைலாக் தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். வருக வணக்கம்.
1: அகில இந்திய வானொலிக்கு பாண்டியராஜன் அன்பான வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
0: வணக்கம். நான் இன்னைக்கு ஆட்டக்களத்தில் கண்டுபிடி தான் விளையாண்டுக்கிட்டு ரெடியாக இருக்கீங்களா?
1: ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓல்டு இதாக போடுங்க.
0: உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓல்டு கட்டு இந்த கேளுங்க. உங்களுக்காண்டி
1: அருமையா
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி.
2: சந்தோஷமா இருப்பாரு.
0: கண்டிப்பா நாமளும் சந்தோஷமா தாங்க இருக்கும் சொல்லிட்டு ஆகாஷ்வாணி FM 101.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேயர். வருக வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சூர்யா படம் தான் கூட அசின் நடிச்சிருந்தாங்க. எல்லாம் டீடைல்ஸ் ஓகே. படம் பேர் என்னன்னு சொல்லுங்க.
1: படம்
2: அவர் க்ளூவே கொடுத்துட்டாரு.
0: சொல்லுங்க.
1: இன்னொரு ஆட்டை போடுங்க.
0: இன்னொரு ஆட்டை போடு.
3: முடிஞ்சா வெயிட் பண்ணு. இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ண பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ.
4: நான் வெயிட் பண்றேங்க.
3: ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சொல்றதே தெரியலங்க. அவங்க என்னது குரலை வச்சு ஆக்டரை கண்டுபிடிச்சாங்க எல்லாம் பண்றாங்க, ஆனா படத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நிறைவா நம்ம கூட நிகழ்ச்சியில இணைய கத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: பண்டிகர்ல இருந்து சுரேஷன் பேசுறேன் சார்.
0: சரி, உங்களுக்கான வசனம் நீங்க தான் நிறைவு நேயர். ஒரு வசனம்
1: போடுறோம்.
0: இப்படி எல்லாருமே முன்னாடி போட்டதை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆனா அவங்களுக்கு போடுறதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இப்ப உங்களுக்கு போடுறதை கண்டுபிடிக்கிறீங்க.
1: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான வசனம்
5: வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவர.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதேதான்
2: சொல்லிட்டீங்க.
0: படம் பேர சொல்லுங்க.
1: வந்தா சுட்டன் மகன் நடிச்ச படம், எடுத்த படம்.
0: இன்னும் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல போறீங்க. போறோம் படம் மாதிரி சொல்ல மாட்டீங்க போலயே. அது தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாங்க.
2: அந்த வசனத்தை சொல்ல ட்ரை பண்றீங்களா?
1: படம் ஞாபகம் வரல மாட்டீங்க.
0: சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ரொம்ப அருமையா இதுக்கு முன்னாடி போட்ட வசனத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டா சொன்னீங்க. இணைப்பில் வந்த இன்னைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை FM 101.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இதுவரை ஆட்டக்காலத்தில் இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாண்டோம். நேர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்ச டைலாக்லாம் சொல்லலை. இருந்தாலும் நேர் ஃபுல்லாக எல்லா வசனத்தையும் கேட்டு அடுத்தடுத்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்ட எல்லா நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். உங்கள் கூட விளையாண்ட நாங்கள் யாருன்னா
2: புகழ்
0: மற்றும் ஸ்ரீநாத். தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
6: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: சொல்றாங்க நிக்க மாலே
1: மாலு
0: மாலு மாலே சொல்றாங்க நிக்க மாலே
1: மாலு மாலு மாலே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லம்பூரியா தங்கப்பதக்கம் வென்றனர். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5.90 கோடி பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிசை கானங்கள் வலம் வர இனி கேட்டு ரசிக்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற முதல் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்கள். முத்துலிங்கம் அவர்களோட வரிகளை அமைந்த இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கீங்க. மேலை தென்றல் மாலை தென்றல அடுத்த ஒரு சூப்பரான பாடலா டிக் டிக் டிக் திரைப்படத்தில இருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: சகரிகம பதனி பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
2: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
3: அந்த பொண்ணு யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
4: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவது யார்? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்து விளம்பர காத்திருக்கும் பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க மனோ மற்றும் கே சித்ரா அவர்கள். அவர்கள் இணைந்து பாடிய பாடலை காடல்களில் கேட்டு ரசிக்கலாம்.

0: வேகம் வரலாமா, அதன் கிழக்கு சேகம் சுடலாமா.
1: ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு,
0: ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு.
2: மாலை தண்டரால் சூப்பரான பாடலாக கேட்டு ரசித்தோம். அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடலை தான் கேட்க போகிறோம். அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பிடிச்சு பக்கம் விட்டு பக்கம் நிற்க.
1: பொன்மடி பொன்மடி முன்னவன் கொண்டாடும் நேரம் என்ன சொல்லடி சொல்லடி.

0: காமலுக்கும்
1: ஜீ,
0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜீ.

கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்து நாம கேட்டு என்ஜாய் பண்ண வருகின்ற பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:30 மலை திட்ட நிகழ்ச்சியில் இனிசை கானங்கள் வளமர கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலாக வளமர காத்திருப்பது உதயகீதம் திரைப்படத்திலிருந்து. முத்துலிங்கம் அவர்களோட வரிகள் அமைந்த இந்த பாடலை SBB மற்றும் P. சுசிலா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. அந்த பாடல் காட்டலைகளில்

மாலை திட்ட நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிய பாடலாய் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையிலும் கண்ணதாசன் அவர்களோட வரிகளையும் அமைந்த பாடலாய் தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடல் கடல்களில் வளம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மலை தென்றல், மலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாய் இளையராஜா மற்றும் மிஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடலாய் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

மாலை தட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். சத்யா திரைப்படத்தில் இருந்து கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த மாலை தின்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாகி வருகிறது. மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து

0: அம்மா ஆமா
1: மூக்குத்திரிக்கும் மேல

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. குத்துச்சண்டை பிரிவில் பிரீத்தி பவார், ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாராகுண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5.90 கோடி பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் கேட்கலாம் சேவை செய்திகள்.

நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து வரும் 8/8/2026 அன்று வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
2: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி
3: பேசுறேன்.
2: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: நேரம் 6:25. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், அதைத் தொடர்ந்து 7 பாட்டு இது 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 8:30 ராமநாதபுரம் மாவட்டம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்று 9:30 சக்கரவியூகம் பகுதி 12, எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் நியூஸ் 2.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்திய ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்சல். இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை தரும் முதல் பாடலாய் கேட்கலாம் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னிசை கானங்களாய் கேட்டுட்டு இருக்கோம். தந்தி பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவகாசி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு அந்திப்பூக்கள். தொடரும் பாடலை கேட்கலாம். உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன், ஹரிணி ஆகியோரின் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா, மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 9:30 கேட்க தவறாதீர்கள்
2: சக்கரவியூகம். நேரம் 6:50 உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சில்லாந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் செல்லமே திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு இது ஹிட். பாட்டு இதுகிட்டலாம் சூப்பரா. நாம கேட்க போற முதல் பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து.

பாடுதுகிட்டல அடுத்த பாட்டாக பியூர் 80s ரெட்ரோ வைபா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு தரமான பீட்டா போட்டிருக்காங்க. கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தலை ஆட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பாட்டு தாங்க கேட்க போகிறோம். கூலி திரைப்படத்திலிருந்து கேட்டு நேதன்களை ஆகாஷ்வாணி மதுரை FM 91.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்தவன முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டுக்கிட்டல அடுத்த ஒரு ஃபன் அண்ட் எனர்ஜிக் பேங்கர், கொஞ்சம் மெலடி நிறையா மாசு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க பாட்டு இது, கேட்டாலே காலாடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

கேட்டுட்டீங்க பாட்டு, இது கிட்ட ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்து ஒரு சூப்பரான பாடலா வளம் வந்துகிட்டு இருக்கு, தக்லைவ் திரைப்படத்திலிருந்து.

பாட்டு இதுகிட்ட நாம கேட்க போறோம். அடுத்த பாடல் இளம்பை ததும்பும் இசையா இருக்கும். ஜீவ பிரகாஷ்குமார் அவர்கள் இசையில் அமைந்த பாடலாய் நிலவுக்கு என்மேல் என்று கோபம் திரைப்படத்தில் தான் அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களுக்கு ரசிப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த சூப்பரான பாடல் மதுராசி திரைப்படத்திலிருந்து.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க என் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் லவ்வர் திரைப்படத்திலிருந்து.

பாடுதுகளில் அடுத்த ஒரு இனிய பாடலாக கேட்டு ரசிக்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து.

பாட்டு இதுகிட்ட அடுத்த ட்ராக் உங்க மனசுல ஒரு குட்டி ஸ்பாக்க உருவாக்க போகுதுன்னே சொல்லலாங்க. காளிதாஸ் டூ படத்துல இருந்து ஒரு செம்ம ஃபீல் குட் மெலடி இது. மியூசிக் டைரக்டர் சாம் சியஸோட மேஜிக் இசையில சிங்கர் கபில் கபிலனோட மயக்கிற குரல்ல உருவான இந்த பாட்டை கேட்டுருசிங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

பாட்டு இதுகிட்டல நாம கேட்க போறோம். அடுத்த பாடல் மியூசிக் டைரக்டர் கிளிஃபி கிரிஸ் இசையில உருவான ஒரு ஃபோக் வைப்னு சொல்லலாம். இந்த பாடலை ஆந்தனி தாசன் அவர்கள் பாடியிருக்காரு. எல்லோ திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் வரப்போகுது. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு பாட்டு. இதுகிட்ட நாம கேட்க போற அடுத்த பாடல் கொம்பு சிவி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ பக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30 கேட்க தவறாதீர்கள்.
2: சக்கரவியூகம்.

0: நடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: Bye.
1: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை இஞ்சலாக என்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக்கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றச்சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி சிவக்குமார் கேட்டுக். இதனிடையே காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது.

இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இது குழந்தைகள் மட்டுமே பங்கு பெற்று அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, அவங்களுடைய தனித்திறமையான கவிதை சொல்வது, கதை சொல்வது அப்படின்னு சொல்லி பாட்டும் கூட பாடலாம். அவங்க செல்ல குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 0452 என்ற முன்னிணைப்பு தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் குழந்தை யாரைங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கம்பதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: அஜித் பாண்டி, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்தலாம்?
3: தளபதி விஜய் நடித்த திகில் படத்திலிருந்து சிங்கத்தினை பாட்டு
2: கண்டிப்பா கொடுத்தலாம். அதுக்கு முன்பாக நீங்க எதுவும் பாட்டு பாடணுமா? கதை சொல்லலாம், கைதை சொல்லலாம்,
3: திருக்குறள்.
2: சொல்லுங்க.
3: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள் அகரமே எழுத்திற்கு தொடக்கம் அதுபோல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம்.
2: இரண்டாவது,
3: தீனால் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாது நாவினால் சுட்டவிடு பொருள் தீயினால் சுட்டப்புண் புறத்தை விடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடு ஆனால் தீயினால் சொல் குறி சுடுவடு என்றும் மாறாது.
2: சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்சில் கேட்டிருக்கும் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் உங்கள் செல்ல குழந்தைகளும் பங்கு பெற்று அவர்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 30 170 25 30 171 0.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
1: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ புக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
2: அந்த பொண்ணை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
3: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
0: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா, கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்லப்போவது

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு. மனதை தொட்டு இன்னிசை மெட்டுக்களோடு கவிதை துளிகளுமாய் கேட்டு ரசிக்கலாம் பட்டு சிறகு. இன்று இரவு 10 மணிக்கு மறந்துவிடாதீர்கள் நேர்களே. இன்னிசை மெட்டுக்களோடு வலம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகு.
1: நேரம் 8:24 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியோடு

0: ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்ட ரசித நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பட்டம் பூச்சிகள். வணக்கம் நேயர்களே, வாரம் வாரம் சனிக்கிழமை வரக்கூடிய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் தனது பேச்சாற்றல் மூலமா கதை, விடுகதை, சிறுகதை, பாடல் அப்படின்னு சொல்லிட்டு திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகள்ல மாணவர்கள் தங்களது திறமைய எப்படி எல்லாம் வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றத கேட்கலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறித்த உரை வழங்க வராங்க மாணவி திவ்யஸ்ரீ. அதைத் தொடர்ந்து ஒரு மாணவரும் உரை வழங்க வராங்க, வாங்க கேட்கலாம்.
3: இன்று நாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மக்களின் ஜனாதிபதி, கோடிக்கணக்கான இளைஞர்களின் ரோல் மாடல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசப் போகிறோம். பொதுவாக கலாம் உரையினாலே ரொம்ப சீரியஸா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா கலாம் வாழ்க்கையில நமக்கு தெரியாத எவ்வளவோ சம ஃபன்னான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கலகலப்பா பார்க்க போறோம். கலாம் அவர்கள் 1931 ராமேஸ்வரத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தாரு. சின்ன வயசுல குடும்ப கஷ்டத்தினால அதிகாலையில பேப்பர் போட போயிருக்காரு. நம்ம பசங்க காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சா அலாரத்தையே அடிச்சு உடைச்சிட்டு 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ஆனா கலாம் அன்னைக்கு அதிகாலையில பேப்பர் போட்டனாலதான் பின்னால உலகமே அவரை பத்தி பேப்பர்ல எழுத வச்சாரு. வறுமை இருந்தாலும் முயற்சியோடு படிச்சு இஸ்ரோ TRTOன்னு இந்தியாவின் டாப் சயின்டிஸ்ட் ஆனாரு. அக்னி பிருத்திவின் ஏவுகணைகளை செஞ்சு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆனாரு. விஞ்ஞானியா இருக்கும் போது கலாம் நாள் முழுக்க லேப்லயே தான் இருப்பாரு. ஒரு முறை ஒரு இளைஞர் கலாமிடம், ஐயா, உங்களை எல்லாரும் மக்களின் ஜனாதிபதி என்கிறார்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்பதால் தான் குடும்ப ஜனாதிபதி ஆகாம தப்பித்தீர்கள் என்று வேடிக்கையாக கேட்டார். அதற்கு கலாம் அவர்கள் பலத்த சிரிப்புடன், நான் அறிவியல் மற்றும் நாட்டுடன் மட்டுமே குடும்பம் நடத்தினேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அக்னி ஏவுகணைக்கு முன்னாடியே என் வீட்டுல ஒரு பெரிய ஏவுகணை வெடித்திருக்கும். அது மட்டும் இல்ல, என் மனைவி என்னிடம் இன்னைக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டால் நான் இன்னைக்கு ராக்கெட்ல என்ன ஃபியூயல் போட்டோம் என்று பதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் எனக்கு சாப்பாடே கிடைச்சிருக்காது என்று பதிலளித்தார். கலாம் ஜனாதிபதியான புதிதில் உலக நாடுகள் முழுவதும் அவரது அந்த புகழ்பெற்ற நீளமான காதோர சுருண்ட முடியை கண்டு வியந்தார்கள். ஒரு முறை ஒரு சிகை அலங்கார நிபுணர் அவரிடம், ஏன் ஐயா உங்கள் முடியை இன்னும் சீராக வெட்டக்கூடாது என்று கேட்டார். அதற்கு கலாம் சிரித்துக்கொண்டே, என் தலைமுடி எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், ஒருவேளை நான் முடியை வெட்டி ஸ்டைலாக மாறினால் என் ஏவுகணைகள் எல்லாம் திசை மாறி போய்விட போகிறது. நீங்கள் என் முடியை பார்ப்பதை விட அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று நெத்தியடியாக பதிலளித்தார். கலாம் அவர்கள் அறிவியல் சோதனைகளில் பல தோல்விகளை சந்தித்த போதும் சோர்ந்து போகவில்லை. தோல்விகளை குறித்து அவர் நமக்கு சொன்ன மோட்டோ ரொம்ப முக்கியம். ஃபெயில் என்றால் தோற்பது என்று அர்த்தம் அல்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், அதாவது கற்றலின் முதல் படி என்று அர்த்தம். எண்ட் என்றால் முடிவு அல்ல, எஃபர்ட் நெவர் டைஸ், அதாவது முயற்சிக்கு என்றுமே மரணம் இல்லை என்று அர்த்தம். ஆனால் நம்ம ஒரு பையன் ஒருத்தன் எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு வந்து மார்க் ஷீட் அவங்க அப்பாட்ட நீட்டி, நான் கலாமின் வழியை பின்பற்றினேன்ப்பா, இது என் கற்றலின் முதல் படி அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க அப்பா பெல்ட் கழுத்தினால் போடு போட்டு, இது உன் கற்றலின் அடுத்த படிடா என்று சொன்னாராம். பெரியோர்களே, மாணவர்களே, கலாம் அவர்கள் இரவில் தூங்கும் போது காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொன்னார். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ராத்திரி முழுக்க மொபைல் போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு விடிய காலையில 4 மணிக்கு தூங்க போறாங்க. கலாம் சொன்னது மொபைல் போன் நோண்டிக்கிட்டு தூங்காம இருக்கிறத பத்தி இல்ல, உங்க லட்சியத்துக்காக நீங்க தூங்காம உழைக்கிறத பத்தி. கலாம் அவர்களின் வழியை பின்பற்றி நாமும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் கலாம் போட்டோவை வச்சுட்டு நிஜ வாழ்க்கையில சும்மா சுத்திட்டு இருக்க கூடாது. எக்ஸாம் நேரத்துல மட்டும் அக்னி ஏவுகணை மாதிரி வேகமா படிக்கணும்னு நினைச்சு கடைசியில எக்ஸாம் ஹால்ல போய் பேனாவை கடிச்சிட்டு முழிக்க கூடாது. உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாமும் நம் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்ற வேண்டும். அதுக்காக நாளையிலிருந்து எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸாம்

0: டேபிளில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பரில் வர கொஸ்டின் எல்லாம் கூட்டமாக வந்து என் தலையை சுத்த வைக்கிதே அப்படின்னு புலம்பக்கூடாது. கலாம் அவர்கள் நமக்கு கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? இந்தியாவை வல்லரசாக்கணும். ஆனால் நாம் என்னடானா ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கோம். அங்கே எவனோ ஒருத்தர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஜெயிச்சா நமக்கு எப்படி நாடு வல்லரசாகும்? கலாம் அவர்களோட வழியை பின்பற்றி நாமும் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் படித்து இந்த நாட்டை உலக அரங்கில் உயர்த்த பாடுபட வேண்டும் என்று உறுதியேற்போம். நாளை நமது இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களாகிய நம் கைகளில் தான் இருக்கிறது.
1: Today, I am here to speak about one of the greatest personality of India, Dr. APJ Abdul Kalam, popularly known as the Missile Man of India and the People President. Dr. Kalam was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He came from the humble family. Through hard work, discipline and determination, he became India's most respected scientist. He played a key role of India's missiles and space programs. His contribution to the Agni and Prithvi missiles made India stronger and more self-reliant. In 2002, he became the 11th President of India and inspired millions with his simplicity and wisdom. Dr. Kalam believed that dreams are not what we see while sleeping. Dreams are those that do not let us sleep. He encouraged every student to dream big, work hard, never give up. According to him, knowledge, honesty and perseverance are the real key to success. He was not only a scientist but also a great teacher. Even after serving as a president, he spent most of his time interacting with students because he believed that the youth are the true strength of the nation. He passed away on 27th July 2015 while delivering a lecture to students. He dedicated his last moment to teaching while reflecting his lifelong commitment to education. Dr. APJ Abdul Kalam taught us that no dream is too big. If we have courage, dedication and confidence, let us follow his value and work together to build a stronger and better India. Thank you.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா அப்துல் கலாமும் மாணவர்களும் பேசும் தருணம் குறித்து கலந்துரையாட வராங்க மாணவர்கள் சாஸ்து ராஜா, ஹமித் சர்பிராஸ், ஜெயராவ் மற்றும் அன்புமொழி அமுதன்.
3: அப்துல் கலாமும் மாணவர்களும் பேசும் தருணம்.
4: வணக்கம் ஐயா, நான் முதல் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி அறிவியல் மீது ஆர்வம் வந்தது, காரணம் என்ன?
5: நான் 10 வயசு சிறுவனாக இருக்கும் போது எனது அறிவியல் ஆசிரியர் வானில் பறவைகள் எப்படி பறக்கின்றன என எங்களிடம் கூறினார். அன்னிலிருந்து நானும் வானில் பறக்க வேண்டும், அதுவே எனது முதல் குறிக்கோளாகும்.
3: உங்களுக்கு பிடித்த நிகழ்வு என்ன ஐயா?
5: போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ இடையுள்ள செயற்கை காலை வைத்து நடக்கும் போது சிரமப்பட்டார்கள். அதை பார்த்து நானும் 3 கிலோ இடையுள்ள செயற்கை காலை 300 கிராமுக்கு மாத்தினேன். அதுவே எனது முதல் மகிழ்ந்த நிகழ்வாகும்.
3: அருமை அருமை.
6: ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். உலகில் முதல் விஞ்ஞானியார், கூறுங்கள்.
5: கல்விக்கு அடிப்படையாக கேள்வி கேட்கின்ற மாணவர்கள், நீங்கள் தான் முதல் விஞ்ஞானி.
4: ஐயா, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். நம்மளால நிலாவுக்கு போக முடியும், நம்மளால சூரியத்துக்கு போக முடியுமா?
5: அதற்கும் ஒரு வழி இருக்கின்றன.
4: என்னதுயா?
5: வருங்காலத்தில் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாகி நீங்கள் சூரிய கிரகத்துக்கு செல்வீர்கள். அதுவே எனது முதல் ஆசையாகும்.
3: உங்களுக்கு பிடித்த நூல் என்ன ஐயா?
5: தமிழில் திருக்குறள், ஆங்கிலத்தில் பரத ஒளி தந்த விளக்கு.
6: ஐயா, வெற்றி அடையும் வழி என்ன?
5: நல்ல கேள்வி. வெற்றி அடைய 2 வழிகள் உள்ளன. அறிவு வளர்ப்பவர்கள் பேச்சை கவனமுடன் கேட்க வேண்டும். அறிவே வெற்றி, அறிவே ஆற்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைந்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியானது ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா தன்னம்பிக்கை குறித்து உரை வழங்க வராங்க மாணவி சமே பிசா.
1: அன்பிற்கனிய நேயர்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை தேடுகிறான். ஒரு மாணவன் தேர்வில் வெற்றி பெற விரும்புகிறான், ஒரு விளையாட்டு வீரர் பதக்கம் வெல்ல விரும்புகிறார், ஒரு விஞ்ஞானி புதிய கண்டுபிடிப்பை செய்ய விரும்புகிறார், ஒரு விவசாயி நல்ல

0: இளைச்சரை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவனின் கனவும் வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் இலக்கும் ஒன்றுதான், அதுதான் வெற்றி. ஆனால் அந்த வெற்றியின் கதவை திறக்கும் சாவி எங்கே இருக்கிறது? பலர் அதை பணத்தில் தேடுகிறார்கள், சிலர் அதிர்ஷ்டத்தில் தேடுகிறார்கள், இன்னும் சிலர் மற்றவர்களின் பாராட்டுகளில் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த சாவி வெளியில் இல்லை, அது நம் ஒவ்வொருவனின் உள்ளத்திலேயே இருக்கிறது. அந்த அற்புதமான சாவியின் பெயர் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையே தலை சிறந்த செல்வம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு உங்களை நீங்களே நம்புங்கள். ஒரு பறவை மரக்கிளையில் அமரும் போது அந்த கிளைகளை நம்பி அமர்வதில்லை, தன்னுடைய இறக்கைகளை நம்பித்தான் அமர்கிறது. ஏனெனில் கிளை முறிந்தாலும் தன்னால் பறக்க முடியும் என்று நம்பிக்கை அதற்கு இருக்கிறது. அதே போல் நாமும் சூழ்நிலைகளை மட்டும் நம்பி வாழக்கூடாது, நம்முடைய திறமைகளையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் நம்பி வாழ வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், ஆனால் அந்த முயற்சிக்கு உயிர் கொடுப்பது தன்னம்பிக்கையே. இன்று நம்மை யாராவது சிறியவர்கள் என்று நினைக்கலாம், நம்முடைய கனவை யாராவது கேலி செய்யலாம், ஆனால் நம்மை யாராவது நம்பினால் ஒரு நாள் உலகமே நம்மை பாராட்டும். தன்னம்பிக்கை கொண்டவன் பாதி வெற்றியை அடைந்து விட்டான். அன்பிற்கனிய நேயர்களே, வாழ்க்கையில் தோல்வி வரலாம், தடைகள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஒரு கழுகு புயல் வரும்போது பயந்து ஒளிந்து கொள்ளாது, மாறாக அந்த புயலின் காற்றையே பயன்படுத்தி இன்னும் உயரமாக பறக்கிறது. அதுபோல் வாழ்க்கையின் சோதனைகளை பார்த்து பயப்படாமல் அவற்றை வெற்றிக்கான படிகட்டுகளாக மாற்ற வேண்டும். ஒரு நாள் ஒரு மாணவன் தனது ஆசிரியரிடம் என்னால் சாதிக்க முடியுமா என்று கேட்டான். ஆசிரியன் அவனை ஒரு கண்ணாடி முன் நிறுத்தி, இந்த கண்ணாடியில் தெரியும் மனிதனை நம்ப ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்றார். அந்த கண்ணாடியில் தெரிந்தது வேறு யாரும் இல்லை, அவனே. அதுவே வாழ்க்கையின் உண்மை. நன்றி, வணக்கம்.
1: இனி தன்னம்பிக்கை குறித்து உரை வழங்க வராங்க மாணவி ஜெயஸ்ரீ.
2: My topic is self-motivation. Have you ever stood in front of mirror and wondered, am I really capable of doing something great? Most of the time we'll wait for other people to encourage us and we'll wait someone to say you can do it. But the most important voice that we have ever heard is our own. Self-motivation simply means our own best friend and biggest supporter. Don't compare yourself with others because everyone has their own path and timing. Focus on making today better than yesterday. Don't be afraid of making mistakes because failure is not the end of the road. It's just a simple lesson that helps you to do better next time. Take a small step every day. You don't need to achieve everything in one single day. You can do a good thing today and repeat it tomorrow. Just like the words of Dr. Kalam, you cannot change your future, but you can change your habits. And surely your habits will change your future states this fact. When your mind say it is too hard, you cannot do it, remind yourself that I am strong and I can try my best. Don't wait until the world believes in you to start working for your dreams. Just believe in yourself, your hard work never Never gives up and keep moving on forward. Great things never comes easily. Just like the words of Dr. Kalam, if you want to shine like a sun, first burn like a sun. Effort and dedication always shows the better results. Thank you all.
1: நிகழ்ச்சியில் இனி மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல உரை வழங்க வராங்க மாணவி சுதிக்ஸ்னா.
3: இன்றைய இளைய தலைமுறை மட்டுமன்று நம் அனைவரும் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் நான் கூறும் மூன்றையும் போல இருந்தால் உயர முடியும். ஒன்று, கொக்கை போல. கொக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்கும், அதுபோல நாமும் செயல்பட வேண்டும். இரண்டு, கோழியை போல. கோழி குப்பையை கிளறி கொண்டிருந்தாலும் தனக்கு வேண்டியதை மட்டும்தான் உண்ணும், அதுபோல நம் வாழ்வில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மையை மட்டுமே எடுக்க வேண்டும். மூன்று, உப்பை போல. உப்பை கண்ணால் பார்க்கத்தான் முடியும், ஆனால் சுவையை நாவிலிட்டுதான் அறிய வேண்டும். அதுபோல வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காமல் குணங்களை ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும். நன்றி.
1: அடுத்ததா தமிழகத்தில் உள்ள நகரங்கள் பற்றியும் அதனுடைய சிறப்பு பெயர்கள் குறித்தும் பேச வராங்க மாணவி நிரஞ்சனாஸ்ரீ.
4: தமிழக நகரங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பு பெயர்கள். சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில், கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், மதுரை துங்கா நகரம் கோவில் நகரம், திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை நகரம், காஞ்சிபுரம் ஆயிரம் கோவில்களின் நகரம், தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், சேலம் மாம்பழ நகரம், திண்டுக்கல் பூட்டு நகரம், சிவாசிக்குட்டி ஜப்பான், தூத்துக்குடி முத்து நகரம், திருப்பூர் பின்னாலாடை நகரம், ஈரோடு மஞ்சள் நகரம், நாகர்கோவில் நாயகி நாடு உதகமண்டலம் ஊட்டி மலைகளின் அரசி குடைக்கானல் மலைவாச தலங்களின் இளவரசி வேலூர் கோட்டை நகரம் காரைக்குடி செட்டிநாட்டு நிலையம் கும்பகோணம் கோவில்களின் நகரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நகரம் பொள்ளாச்சி தென்னை நகரம் ராஜபாளையம் நாயகளின் நகரம் விருதுநகர் வணிக நகரம் கரூர் ஜவுளி நகரம்

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளை கூற வராங்க மாணவி ஸ்வஸ்திகா.
1: ஒரு முறை வந்தால் அது கனவு, இரு முறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். நீ எண்ணியது உன்னை வந்து சேரும், நீயாகவே இரு. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ

0: கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். அதிகாலையில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உங்களை விட்டு தாமாக ஒதுங்கி போய்விடும். நன்றி.
1: நிகழ்ச்சியில் இனி தேச தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறித்து பேச வராங்க மாணவர் மிதோன்.
2: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஹி வாஸ் பார்ன் ஆன் 23rd January 1897 இன் கட்டக் இன் ஒடிஷா. ஹிஸ் ஃபாதர் நேம் இஸ் ஜானகிநாத் போஸ் அண்ட் ஹிஸ் மதர் நேம் இஸ் பிரபாவதி தேவி. ஹி வாஸ் அஸ் ஃபியர்லெஸ் அஸ் ஹி வாஸ் பேட்ரியோட்டிக். ஹி ஹேட் செட் எ நியூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் நேஷனலிசம் தட் வாஸ் ஃபியர்லெஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். நேதாஜி ஃபார்ம்ட் அசாத் ஹிந்த் ஃபௌஜ் இன் ஜப்பான். ஹி ஆல்சோ ஃபார்ம்ட் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். ஹி பிலீவ் that India cannot be free by non-violence approach. He visited many countries to ally with them to fight against the British. He went to jail many times in the process. His famous slogans are Jai Hind and Delhi Chalo. Netaji wrote the book The Indian Struggle 1920-1942. It is believed that Netaji took his last breath at a plane crash. We can never forget his contribution to make out India free. He will be remembered as a man of fearlessness and patriotism. Thank you.
1: பட்டாமுச்சி நிகழ்ச்சியில் நிறைவா நமக்காக பாடல் பாட வந்திருக்காங்க மாணவி தர்சிகா.
3: தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே, தான தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தானே. சாமக்கோடம் தொடங்கிடுச்சு ராசா ராசா, சங்கெடுத்து ஊதுங்கையா ராசா ராசா, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா ராசா, ஊரு சன திரட்டி வை ராசா ராசா. அந்த ஒத்தையடி பாதையில ஓடி வராங்கால மாட, அந்த உச்சி பனத்துல பாடி வராங்கால மாட. கொம்பு ரெண்டும் குரு குறுக்க, கண்ணு ரெண்டும் தீப்பிடிக்க, நாலு காலு பாச்சலில் பாடி வராங்கால மாட. கொம்பு ரெண்டும் குரு குறுக்க, கண்ணு ரெண்டும் தீப்பிடிக்க, நாலு காலு பாச்சலில் பாடி வராங்கால மாட. அந்த பாட்டரளி மாலை கட்டி கிளம்பி வராங்கால மாட, இந்த பச்சக்களி படைகளைத்தான் கேட்டு வராங்கால மாட. அந்த கருத்து மணி ஓசை கட்டி புழுதி மண்ணை பூசிக்கிட்டு நாலு காலு பாச்சல்

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். கரு விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக ஹலோ பிரதர்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முழக்காடு எஸ்பி பாபு அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது காற்று விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் சுக்கான்பட்டியைச் சேர்ந்த எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி அவர்கள் விமர்சனமாக 4/7/2026 அன்று சனிக்கிழமை இரவு 11:10 ஒளிவலம் வந்த தேனும் பாலும் காற்றலையில் கலந்து வந்து காவிய பாடல்களை சுமந்து வந்து காதுகளின் வழியை ஊடுருவி இதயத்தில் நுழைந்து இதய இருக்கைகளில் தஞ்சமடைந்தது. பாடல்கள் அனைத்தும் தேன் தித்திக்கும் தித்திக்கும் பாடல்களை இரவு நேரத்தில் வழங்கி இனிமை சேர்த்த பண்பலை 103.3 அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காரு.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர் காயலைச் சேர்ந்த எம் சிங்காரவேல் அவர்கள் தங்களது விருப்ப பாடலாக பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலில் காற்றில் கேட்கலாம்.

நேர்கள் நின்றிருப்பது காற்றில் உரையும் கடித மலர்கள். காற்றில் உரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விமர்சன கடிதமாக கர்நாடகா சின்ன திருப்பதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பலர் 18/5/2026 அன்று இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பிய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வந்த டி ராஜேந்திரன் அவர்கள் ஆற்றிய பாடல்களாக ஒவ்வொன்றும் சூப்பர் டூப்பர். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா வந்தது, பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஒளிபரப்பிய மதுரை வானொலிக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தாரிக் அப்துல்லா ஜூஸ் அவர்கள் ஜெண்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: நேர்களை மறக்காம கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக 9:30 சக்கரவியூகம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
2: அவனுடைய ஷோல்டர் பேக்ல நம்மளுடைய ஆடியோ புக்க நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
3: அந்த பொண்ணு யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க.
4: பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
1: அடுத்த மிஷனுக்கு தயாராகும் ராணுவ புலனாய்வு குழு கண்டுபிடித்திடுமா கைப்பற்றிடுமா? மிஷனில் வெல்ல போவதியா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 9:30 கேட்க தவறாதீர்கள்
5: சக்கரவியூகம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக ஸ்ரீதேவி குமரன் மற்றும் பலர் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல்களை காற்றல்களில் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:25.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்கள் தங்களது விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப பாடல்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 625002.
1: Ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah

0: baby.
1: நேர்கள் இதுவரை கேட்டரசித்த காட்டல் வரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
3: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நேரம் 9:30.
1: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 12 பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
2: என் கையப்படி கேத்ரின், மேலவா ஃபஹிமா, பாத்து பாத்து.
3: டேய் ஸ்ரீதர், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? சீக்கிரம் மேல ஏறி வா, போட் மூழ்க போகுது.
4: ஏறி வரதா சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பறவைங்க கொத்திட்டே இருக்கு கனல் சார்.
5: ஸ்ரீதர், அந்த போட் மூழ்கிருச்சு. உன் கால் கீழ அந்த ரோபோ சுறாங்க வேற ஆக்ரோஷமா இருக்குதுடா. பத்திரமா புடிச்சு சீக்கிரமா மேல வா.
4: எங்க இதோ வரேன். ஐயோ, இந்த ஏணி வேற காத்துல ஆடுதே.
3: ஸ்ரீதர், விண்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, ஏணியை டைட்டா பிடிச்சு மேல வா.
4: சார், இங்க பறவைங்க சுத்து போட்டுருக்கீங்க கனல் சார், கீழே சுறாங்க வேற.
5: ஹெலிகாப்டர் ஸ்டடி பண்ண முடியாது, பைலட் வேற சொல்றாரு. சீக்கிரம் மேல வாடா, ஏணிய விட்டுறாத.
4: போ, கொத்தாத. ஏய், அங்க போ. கனல் சார்,
1: கதைக்களத்தில் இனி
4: நான் எங்க இருக்கேன்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
6: டேய் டேய் டேய் ஸ்ரீதர், உன்னை காப்பாத்தி ஒரு வாரம் ஆகுதுரா.
4: நான் கடல்ல தீவுல சுறா மீன் வந்துச்சு, அந்த பால்கன் பறவைங்க. நான் கடல்ல விழுந்தேனே, அந்த ரோபோ சுறா, அந்த பால்கன் பறவைங்க.
6: ஸ்ரீதர், ஸ்ரீதர், டே ஸ்ரீதர், அந்த தீவுல இருந்து நம்ம ஹெலிகாப்டர்ல தப்பிக்கிறப்ப நீ ஏணில இருந்து கடலுக்குள்ள விழுந்தது என்னமோ உண்மைதான். விழுந்ததுதான் விழுந்த, அந்த ரோபோ சுறாக்கள் மேலேயே விழுந்துட்ட. அந்த இரும்பு சுறால உன் மண்டை அடிபட்டு கூமாக்கி போயிட்ட. கடைசியில நம்ம கனல் சார் தான் கடல்ல குதிச்சு அந்த ரோபோ சுறாக்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரு.
4: ஆத்தாடி, இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்?
6: நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கடல்ல விட்டுட்டு வரதான் சொன்னோம். கனல் சார் தான் சொல்ல சொல்ல கேட்காம உன்னை காப்பாத்திட்டாரு. சோ சேட்.
4: ஏ கேத்ரினு, யூ டூ புரூட்டஸ், எப்படா தொலைவான்னு இருக்கீங்க? அதானே?
6: அதேதான்.
4: ஓப்பனா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இது ஹாஸ்பிட்டல் தானே? அப்ப நர்ஸு கிசு ஊசி போட வருவாங்கல்ல?
6: பாத்தியா கேத்ரின், இதுக்குதான் இவனை கடலையே விட்டுற சொன்னேன். கனல் சார் தான் கேட்காம கடல்ல குதிச்சு இவனை காப்பாத்தினாரு. இப்ப என்ன கேக்குறான் பாத்தியா, சேட்ட, அதிகமான சேட்ட.
2: கனல் சார் தான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணு கேத்ரின், மேபி கனல் சார் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட், அட்டன் பண்றேன். ஹலோ கனல் சார்.
7: கேத்ரின், நான் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி வந்துருங்க.
2: கனல் சார், ஸ்ரீதருக்கு கான்சியஸ் வந்துச்சு.
7: குட், சரி, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வாங்க.
2: அதுவும் சரிதான் சார். ஓகே, நாங்க ரெண்டு பேரும் இமிடியேட்டா கிளம்பி வரோம்.
6: என்னாச்சு கேத்ரின், கனல் சார் என்ன சொன்னாங்க?
8: ஸ்ரீதரை இங்கேயே விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரை மட்டும் கனல் சார் கிளம்பி வர சொல்லியிருக்காரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு.
9: கொஞ்சம் விளங்க, பேஷண்ட்க்கு இன்ஜெக்ஷன் போடணும்.
4: ஃபாயிமா, எனக்கு என்ன ஆச்சு? இந்த நர்ஸ் என் கண்ணுக்கு ஆம்பள மாதிரி தெரியறாங்க.
6: மாதிரிலாம் இல்ல, ஆம்பள நர்ஸ் தான்.
4: நான் நல்லா ஆயிட்டேன், எனக்கு அதுக்கு எனக்கு ஊசிலாம் வேணாம்.
9: அப்படிலாம் விட முடியாது. இன்ஜெக்ஷன் போடணும்னு டாக்டருக்கு தெரிஞ்சா என்னை தந்துட்டுவாரு.
4: ஐயோ, சொன்னா கேளுங்க, நான் நல்லா ஆயிட்டேன். அங்க பாருங்க, ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே. ஃபைமா, நீயாச்சும் சொல்லேன்.

0: போயிடாதீங்க. அப்புறம் அந்த நர்ஸ் சாரு ஊசி போட வந்தாலும் வந்துருவாரு. ப்ளீஸ், நானும் வரேன், நானும் வரேன் உங்க கூட.
1: கண்ணல் சார் நம்மள திட்டுவாரு. ஸ்ரீதரை எங்கே விட்டுட்டு போலாம்?
0: ஏமா தாயே, இப்பதானே உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், மனசாட்சி இல்ல உனக்கு?
1: சரி சரி, கிளம்பி வா.
0: பல கோடி நன்றிகள். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், இல்லைன்னா மறுபடியும் அந்த ஆளு ஊசியை தூக்கிட்டு வந்தாலும் வந்துருவேன். வாங்க வாங்க கிளம்பலாம். இந்த ஒரு நிமிஷம் ரெஃபர்ஸ் ஆயிட்டு வந்துடுறேன்.
1: மிலிட்டரி இன்டெலிஜென்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு.

0: குட் ஆஃப்டர்நூன் கர்னல் சார்.
1: குட் ஆஃப்டர்நூன் பியூலா. கார்ல ஏறு.
0: என்ன கர்னல் சார், இமிடியேட்டா கிளம்பி வர சொன்னீங்க, இப்போ எங்க போறோம்?
1: We found the root tip of blood X screw.
0: Wow! எப்படி சார்?
1: அலுமினியம் பாக்ஸ்.
0: அலுமினியம் பாக்ஸ்?
1: Yes. அந்த சைனா ஹைனான் ஐலாண்டில் நாம் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்ப்யூட்டர் ரூமில் உன்னை எடுத்துகிட்டு வர சொன்ன அலுமினியம் பாக்ஸ் தான் நமக்கு கிடைச்ச ட்ரம்ப் கார்ட்.
0: அந்த பாக்ஸில் என்ன சார் இருந்துச்சு?
1: ஒரு ஃபோட்டோ.
0: என்னது ஃபோட்டோவா?
1: சொல்கிறேன் டீட்டெயில்ஸாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்கில் எல்லாத்தையும் சொல்கிறேன்.
0: இப்போ மீட்டிங்கா சார்?
1: எஸ் பியூலா, கர்னல் சுபாஷ் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ்.
0: தென் ஆர் டீம் மெம்பர்ஸ் சார்?
1: சொல்ல மறந்துட்டேன், ஸ்ரீதருக்கு கான்சியஸ் வந்துடுச்சான். மோர் ஓவர் கேத்தரின் ஃபாகிமா ஆன் த வே டு த மீட்டிங்.
0: ஓகே ஓகே சார். கர்னல் சார், வாட் அபவுட் ஸ்டெல்லா?
1: ஸ்டெல்லா இஸ் ஆல் ரைட். தலை காயம் ஹீல் ஆயிடுச்சு. சீஸ் ஆன் ரெஸ்ட். மீட்டிங்க்கு வரணும்னு பிடிவாதம் பிடிச்சான். நான் தான் வேண்டான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். பியூலா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டோம், வா உள்ளே போகலாம்.

0: வெல்கம் மிஸ்டர் கனல், வெல்கம். சிக்கலான மிஷன் பிளட் எக்ஸ் நீங்களும் உங்க 47 டீமும் கச்சிதமா முடிச்சிட்டீங்க. கங்க்ராட்ஸ் டு யூ அண்ட் யுவர் டீம்.
1: தேங்க்யூ சார். நீங்க சொல்ற மாதிரி என்னோட டீம் இல்லைனா இது நடந்திருக்காது.
0: பை த வே, பல மரணங்கள், அதுவும் எந்த ரெக்கார்டுமே இல்லாத நபர்களை அவங்க டார்கெட் பண்ண என்ன காரணம் கனல்? செயற்கை ரத்தம் பிளட் எக்ஸ் தயாரிச்சு என்ன பண்றதா இருந்தாங்க? என்னால எதையுமே யூகிக்க முடியல கனல்.
1: ஐ வில் எக்ஸ்பிளைன் சார். வாங்க ஒரு இடத்துக்கு போகலாம்.
0: எங்க கனல் பிரியன்?
1: டார்க் ரூம்.
0: டார்க் ரூம்கா?

0: நம்ம ஆபீஸ் பேஸ்மெண்ட்ல இருக்கே அங்கயா?
1: எஸ் கர்னல்.
0: அது அக்யூஸ்டுகளை பூட்டி வைக்கிற அறையாச்சு.
1: ஆமா சார், அது அந்த இடம் தானே.
0: அப்படின்னா அந்த பிளட் எக்ஸ் கேங் அக்யூஸ்டா?
1: சின்ன திருத்தம், அங்க இருக்கிறது பிளட் எக்ஸ் கேங்கோட அக்யூஸ்ட் இல்ல, லீடர்.

0: இவன் தானே அவன். இந்த ராஸ்கல் எப்படி சிக்னா? அநியாயமா பல உயிர்களை செயற்கை ரத்தம் தயாரிக்கிறேங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருக்கான்.
1: ஆபத்தா? நாங்க ஒரு புது உலகத்தை உருவாக்க முயற்சி பண்ணோம். நீங்க விரிச்ச அத்தனை வலையிலையும் மாட்டாம சாமர்த்தியமா தப்பிச்சுட்டே வந்தோம். என்ன பிடிச்சிட்டோம்னு ரொம்ப பெருமைப்படாத கனல் பிரியன், உன் பொண்ணை கொன்னாலாவது நீ அடங்குவ, எங்க பாதையில குறுக்க வரமாட்ட அப்படின்னு உன் பொண்ணு போன பஸ்ஸை கடத்தணும். ஆனா அதை எப்படியோ நீ கண்டுபிடிச்சு உன் பொண்ணை மீட்டுட்ட. அப்புறமா டைரக்டா உன்னையே கொன்னுடலாம் அப்படின்னு பல தடவை ட்ரை பண்ணோம். நீ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன்னைய கொலை பண்றதுக்கு எங்களோட ஆளை அனுப்பினோம். அவளாலையும் கூட உன்னை கொல்ல முடியல அப்படின்னு தகவல் வந்துச்சு. எங்களுக்கு தேவைப்படாத யாரும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு அவளோட ஹார்ட்ல நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்த என்பிஇடி டெட்டனேட்டரை ரிமோட் மூலமா வெடிக்க வச்சு கொலை பண்ணிட்டோம்.
2: ஏண்டா இந்த கொலவெறி? நீங்க யாரோட கைக்குளிங்க? மனுஷனோட ரத்தம் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அதனால தாண்டா செயற்கையா ரத்தத்தை உருவாக்க முடியாதபடி இயற்கையே அதை வடிவமைச்சிருக்கு.
1: எஸ் எஸ் கரெக்டா தான் சொல்ற கண்ணல் பிரியன். ஆனா மொத்த உலகமுமே செயற்கையா மாறிக்கிட்டு வர்றப்ப நான் மட்டும் டாலர் கணக்குல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் செயற்கை ரத்தத்தை உருவாக்க கூடாது? பணம் பணம் கனல் பிரியன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கனல் பிரியன்.
2: எஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஆனா அதை விட அம்மா பாசம்
1: என்ன? என்ன என்ன சொல்ற?
2: எனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில் அடிபட்டு அவங்களோட ரேர் பிளட் குரூப் கிடைக்காம அன்னைக்கு நீ அலைஞ்ச அலையும், கடைசியில அந்த பிளட் குரூப் கிடைக்காம உங்க அம்மா இறந்தது எல்லாமே எனக்கு தெரியும்.

0: என்ன சொல்றீங்க? இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லவும் இல்லையே.
1: எஸ் கர்னல், இவனை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா?
2: எஸ் கர்னல், தன்னோட பிரில்லியண்டால நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய ஆள் இன்னைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு தன்னோட தாய் நாட்டை வெளிநாட்டுக்காரன்களோட தூண்டுதல் பேர்ல ஆபத்தான பிளட் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட லீடரா மாறிட்டான். என்ன, நான் சொல்றது சரிதானே டாக்டர் கைலாஷ்?
3: பரவாயில்லையே, என்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்ட போலையே.
2: எஸ் டாக்டர் கைலாஷ், எங்களுக்கு கிடைச்ச உன் அம்மாவோட போட்டோ, அதுவும் அந்த அலுமினியம் பாக்ஸில் வச்சிருந்த போட்டோ எங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லிடுச்சு. நீ ஃபாரின் போயிட்டு வர்றது, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ எங்கள் கையில். அதனால தான் நீ நொய்டாவில் இருந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சி உன்னை கையும் களவுமா பிடிச்சாச்சு.
3: பிரில்லியன்ட் கனல் பிரியன், பிரில்லியன்ட். உண்மைதான், எதை எதையோ செயற்கையாக மாற்றி நம்ம உடம்புல ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கு அவங்களோட ரேர் பிளட் குரூப் ரத்தம் மட்டும் சீக்கிரம் கிடைச்சிருந்தா அவங்க செத்துருக்க மாட்டாங்க, அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. அதனால தான் எல்லாருக்கும் எல்லா உடம்புக்கும் சேர்ந்துக்கிற மாதிரி புது ரத்த வகையை தயாரிச்சா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு கனல் பிரியன், தோணுச்சு.
2: உன்னுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிறையா காசு தேவைப்படுதுன்னு யாருக்கோ தெரிஞ்சு

0: இருக்கு. அதை அந்த வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்தி இருக்கிறான். நம்ம நாட்டோட வளர்ச்சியை அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க அவனுங்களுக்கு உன்னோட இந்த ஐடியானால வேற வகையான விளைவை ஏற்படுத்தணுன்றதான் அவங்களுடைய பிளான். நீ அவங்க கொடுக்குற காசுக்கு அடிமையாகிட்ட. உன்னுடைய மருத்துவ அறிவியல் மூலம் காசுக்கு அடிமையாயிடுச்சு.
1: நோ நோ கனல் பிரியன், நான் மருத்துவ உலகில் புது சரித்திரத்தையே உருவாக்க போறேன். மனிதன் நினைச்சா முடியாத காரியம் இல்லை கனல் பிரியன்.
0: நீ சொல்றது என்னவோ சரிதான், மனிதன் நினைச்சா முடியாத காரியம் இல்லை. ஆனா இயற்கையை மாத்தணும்னு நினைச்சா விளைவு விபரீதமாயிருக்கும்னு ஒரு டாக்டரான உனக்கு தெரியாதா?
1: அத பத்தி எனக்கு கவலையே இல்ல, கவலையே இல்ல. I don't care.
2: Shut up. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? எவ்வளவு புனிதமான சேவை இந்த மருத்துவ சேவை. அத நீ காசுக்காக அடகு வச்சிட்ட. உன் கெட்ட நேரம் எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட.
1: என்னோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். பட் இனிமேதான் மிகப்பெரிய ஒரு விளைவை நீங்க எல்லாரும் சந்திக்க போறீங்க.
0: என்ன சொல்ற?
1: அத நான் சொல்லிட்டா என்னை இப்ப சுத்தி இருக்கிற உங்க மூணு பேருக்கும் ஆபத்து கனல் பிரியன்.
0: மூணு பேருக்கு ஆபத்தா? What do you mean?
1: Yes, yes, கனல் பிரியன், உண்மையை தான் சொல்றேன்.
0: இதுக்கு மேல நீ உண்மையை தான் சொல்லி ஆகணும். உன் அம்மாவோட இழப்பு உன்னை கெட்டவனாக்கிருச்சு. உன்னைய இந்த நிலைமையில உன் அம்மா பார்த்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உன்னோட மருத்துவ மூளை நாட்டை அழிக்கிறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா உன் அம்மாவோட ஆன்மா ஆறுதல் அடையும் நினைக்கிறியா? உன்னைய பெத்ததுக்கும் வளர்த்ததுக்கும் வெக்கப்படுவாங்க டாக்டர் கைலாஷ்.
1: போதும் போதும் கனல் பிரியர், போதும் போதும். நான் பண்ணது தப்பு தான், பட் என்னோட ஆராய்ச்சியை அவனுங்க தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்னை விட்டு தள்ளிடலுங்க.
0: வாட்? எதுக்கு தள்ளி நிற்கணும்? உனைய டைட்டாக கட்டி போட்டிருக்கோம். உன்னால் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது.
1: கனல் கனல், என்னால் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால் நீங்கள் யாரும் சாகக்கூடாது, அதுதான் என்னோட கடைசி ஆசை.
3: கனல் சார், இவன் என்ன சொல்கிறான்? ஏதோ கடைசி ஆசை அதே தானே சொல்கிறான், ஒன்றும் புரியலை.
0: என்ன கடைசி ஆசை, என்ன சொல்ல வர நீ?
1: கனல் பிரியன், நீங்கள் சொன்னது உண்மைதான். என் அம்மாவை காப்பாற்ற முடியாத ஏக்கம் என்ன ஏதோதோ பாதைக்கு கொண்டு போயிடுச்சு. கடைசியாக நான் சொல்லிடுறேன், அதுக்கு எல்லாரும் என்னை விட்டு தள்ளி நில்லுங்க.
0: ஓகே, நாங்கள் தள்ளி வந்துட்டோம். இப்போ சொல்லு.
1: என்ன மன்னிச்சிரு கனல் பிரியன், அந்த வார்த்தை மிஷன் ஷேடோ.
0: Oh my god, Colonel, Shula, move!

0: சார், இவனோட ஹார்ட்லயும் அந்த NPD டெட்னேட்டர் வச்சிருந்திருக்கானுங்க போல சார்.
1: எஸ் பியூலா, அதான் நம்மள அவன் விலகி போக சொல்லியிருக்கிறான். ஒரு அம்மாவை இழந்த டாக்டரோட எமோஷனை அவனுங்க பகடக்காயா பயன்படுத்தி நாட்டை அழிக்க பார்த்திருக்கானுங்க.
2: மிஷன் ஷேடோ, அது என்னவா இருக்கு கணல்?
1: மேபி இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் மிஷனா இருக்குன்னு நினைக்கிறேன்.

0: நாள் சார், டிராஃபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
1: பரவாயில்ல கேத்ரின்.
0: பியூலா, கர்னல் சார் ஃபேஸும் டென்ஷனில் இருக்கு, ஏதோ பயந்து போன மாதிரி. என்னதான் ஆச்சு
2: கேத்ரின்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் ரூம்ல நடந்த இன்சிடென்ட்லேருந்து கர்னல் சார் இன்னும் வெளியே வரல.
3: ஆஹா, தெரியாத்தனமா வந்துட்டோம் போலயே.
1: கைஸ், பிளட் எக்ஸ் ஃபார்முலாவை டாக்டர் கைலாஸ் அந்த வெளிநாட்டு ஏஜென்சிக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த வகையில் வி ஆர் ஆல் சேஃப். பட் கைலாஸ் கடைசியாக சொன்ன வார்த்தையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ வி வில் ஃபைண்ட் த மீனிங். நம்மளுடைய நெக்ஸ்ட் மிஷன் ஸ்டார்ட்ஸ். த மிஷன் இஸ் மிஷன் ஷேடோ.

0: ஸ்டெல்லா, ஆர் யூ ஓகே?
1: ஐம் ஓகே கனல் சார். அந்த ஐலாண்டில் நடந்த சம்பவம் இன்னும் கனவு மாதிரி தான் சார் இருக்கு எனக்கு. நீங்கள் ஒன்றுனா சொல்ல சொல்ல.
0: எஸ் ஸ்டெல்லா, அது ஆனால் கனவு இல்லை. அந்த குழிக்குள்ள நீ விழுந்த வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருந்துச்சு. உனக்கு தலையில் அடிபட்ட அப்புறம்தான் நீ கொஞ்சம் அன்கான்சியஸ்க்கு போயிட்ட.
1: எஸ் கனல் சார், மை மிஸ்டேக்.
0: நோ நோ, இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக், இட் ஹேப்பன்ட். ஓகே, லீவ் இட். லிசன், பிளட் எக்ஸ்ட்ரீம் கேங்கை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
1: எஸ் கனல் சார், அதான் எல்லா டீட்டெயில் ஃபைல்ஸையும் எனக்கு அனுப்பி வச்சிங்களே. அந்த டீம் அண்ட் அவங்களோட மோட்டோ எல்லாமே டோட்டலி வேனிஷ் தானே?
0: இல்லை ஸ்டெல்லா, அவங்களோட பிளட் எக்ஸ் பிளானை நாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். பட் பிரச்சனையே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு.
1: என்ன சொல்கிறீங்க கனல் சார்?
0: எஸ் ஸ்டெல்லா, அதனால தான் வித்தவுட் அஃபீஷியல் மெயில் உன்னைய இந்த இடத்துக்கு வர சொன்னேன்.
1: ஐ நோ சார், நீங்கள் இந்த இடத்துக்கு வர சொன்னப்பவே ஏதோ விஷயம் இருக்குன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
0: ஸ்டெல்லா, இந்த மிஷன் நம்மளுடைய பழைய மிஷன் மாதிரி இல்லை. இப்போ நாம் ஐடென்டிஃபை பண்ண போகிறது மோஸ்ட் ப்ரூட்டல் மர்டரர்ஸ்.
1: அந்த பிளட் எக்ஸ்ட்ரீம் கேங் தான் இப்போ நம்ம வசம் நல்லா மாட்டிக்கிட்டாங்களே கனல் சார்.
0: செயற்கை ரத்தம் ஆர்டிஃபிஷியலாக தயாரித்து நம்ம இந்தியாவோட மனித வளத்தை வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் அவனுங்களோட பிளான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்.
1: அப்போ
0: பட் இந்த மிஷன்ல அதுக்கும் மேல சில விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஸ்டெல்லா.
1: ஓகே கனல் சார், பட் இந்த மால்ல நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்க போகுது? இது எல்லாமே ஹைலி ப்ரொடெக்டட் அண்ட் சிசிடிவி சர்வைலன்ஸ் மால் தானே, அதுவும் சென்னை சிட்டி சென்டர்.
0: யூ ஆர் கரெக்ட் ஸ்டெல்லா, பட் அக்யூஸ்ட் எப்பவுமே தனியா தான் சர்வேல இருப்பாங்கன்றது கிடையாது. கூட்டத்தோட கூட்டமா மக்களோட மக்களா மிங்கிள் ஆகியிருப்பானுங்க.
1: சார், பியூலா இஸ் காலிங்.
0: அட்டன் ஸ்டெல்லா.
2: ஸ்டெல்லா, நீங்களும் சாரும் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்களா?
1: எஸ் பியூலா, வி ஹேவ் ரீச்ட் ஃபியூ மினிட்ஸ் அகோ. அங்க நீங்க எல்லாரும் கனல் சார் சொன்ன இடத்துக்கு ரீச் ஆயிட்டீங்களா?
2: அதுல தான் ஒரு சிக்கல் ஸ்டெல்லா.
1: என்ன சிக்கல்?
0: எது சிக்கலா? என்ன இஷ்யூ? ஸ்டெல்லா, போனை கொடு. பியூலா, நீங்க ஏன் இன்னும் நான் சொன்ன இடத்துக்கு ரீச் ஆகல?
1: கனல் சார்,
2: ட்ரெயின் 10 மினிட்ஸ் லேட்னு அனௌன்ஸ்மென்ட்ல சொன்னாங்க ஜஸ்ட் நவ.
0: ஓகே ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் இல்லையா, டோன்ட் ஃபர்கெட். நீ ஏற வேண்டியது கோச் நம்பர் S4, தென் கேத்தரின் A1 ஸ்லீப்பர், தென் ஃபாகிமா S12, தென் ஸ்ரீதர் அன்ரிசர்வ்டு கோச்.
3: எஸ் சார், ஐ வில் இன்ஃபார்ம் டு ஆல்.
1: கனல் சார், அவங்க எல்லாரையுமே சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயினில் செப்பரேட்டாக போக சொல்லியிருக்கீங்க, பட் நாம் இந்த சென்னை மாலில் இருக்கோம், எனக்கு எதுவுமே புரியல.
0: உன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய ஹிடன் கேமராவை ஆன் பண்ணு.
1: ஓகே சார்.
0: அதோட நீ அந்த ஃபுட் ஸ்பாட் கவுண்டர் நம்பர் 3 போகணும். அங்கே ப்ளூ கலர் செக்குடு ஷர்ட் வித் ஜீன்ஸ் போட்டிருக்கான்ல ஒருத்தன், கவனிச்சியா?
1: ஆமாம் சார்.
0: அவனுடைய ஷோல்டர் பேக்கில் நம்மளுடைய ஆடியோ பக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணணும்.
1: அவ்வளோதானே கனல் சார், இப்போ பாருங்க.
0: வெயிட் ஸ்டெல்லா, அவன் தான் நம்மளோட சஸ்பெக்ட், ஸோ ரொம்ப கவனம்.
1: நீங்கள் கூட இருக்கப்போ எனக்கு என்ன சார் பயம்?
0: நான் கூட இருக்க மாட்டேன்னு தான் சொல்ல வந்தேன் ஸ்டெல்லா.
1: கனல் சார், என்ன சொல்றீங்க? மறுபடியும் தனியால விட்டுட்டு போயிடாதீங்க.
0: நோ சான்ஸ் ஸ்டெல்லா. உன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய கேமரா சர்வேலன்ஸ் என்னுடைய மொபைல்ல லிங்க் ஆகியிருக்கு, ஸோ டோன்ட் வரி. அவனோட ஷோல்டர் பேக்ல உன்னுடைய ஆடியோ டிவைஸை ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இமீடியட்லி நீ அவங்ககிட்ட இருந்து மூவ் ஆகிடணும், புரியுதா?
1: ஓகே கனல் சார்.
0: மோர் ஓவர், உன்னுடைய ப்ளூடூத் ஹெட்போனை காதில் மாட்டிக்கோ, என்னுடைய கனெக்ட்ல இரு, ஓகேவா?
1: ஓகே சார்.
0: உன் காதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்மி இயர்பட்ஸ் வெளியே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லை, சாங்ஸ் கேட்குற மாதிரி இயர்பட்ஸ்க்கு மேலே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்க ஸ்டெல்லா. அந்த செக்குடு ப்ளூ செட் தான் நம்மளுடைய டார்கெட். ஆடியோ பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது உன் சாமர்த்தியம், அதுவும் அவனுக்கு தெரியாம. அண்டர்ஸ்டாண்ட்
1: சார். லாஸ்ட் மிஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட என்னால முடியல, பட் இந்த தடவை நெவர். இனிமே பாருங்க இந்த ஸ்டெல்லாவோட சக்கரவியூகத்தை.
0: ஐ சி. எனக்கேவா
1: சார்?
0: டோன்ட் டிலே. அவனுடைய பேக்ல ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நீ அங்க இருந்து மூவ் ஆகிரணும் இமிடியட்லி. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் மால்ஸ் அண்டர் கிரவுண்ட்.
1: ஓகே சார், காரியத்தை முடிச்சுட்டு கன் மாதிரி வந்துடுறேன்.
0: பட் வெயிட் ஸ்டெல்லா, இதுல ஒரு சிக்கல் இருக்கு.
1: என்ன சிக்கல் சார்?
0: அதோ அந்த ரைட் கார்னர்ல செகண்ட் டேபிள்ல

0: ஒரு பொண்ணு தனியா எல்லோ கலர் சுடி போட்டுட்டு மாதுளை ஜூஸ் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருக்கா.
1: ஆமா சார், என்ன அந்த பொண்ணுக்கு?
0: அந்த பொண்ணு நம்ம சஸ்பெக்ட கொல்ல வந்திருக்கா.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: எஸ், அவனுங்க பிளான தெரிஞ்சவன் இவன். பட் இப்போ அவன் திருந்திட்டான், அது நமக்கு பாசிட்டிவ். பட் இவனுங்களுக்கு நெகட்டிவ். ஸோ இந்த பொண்ணு மூலமா அவனை கொல்ல அனுப்பியிருக்கானுங்க.
1: அப்போ நான் அந்த சஸ்பெக்ட் கிட்ட ரீச் ஆனாலே அந்த பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணிரும்ல?
0: ஷூர், மேபி அவ கன் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஸ்டெல்லா.
1: சார், பட் நாம எந்த வெப்பன கொண்டு வரலையே.
0: நீ கொண்டு வரல, பட் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பிஸ்டல்.
1: ஓகே சார், இஃப் எனி எமர்ஜென்சினா நான் என்ன பண்ணட்டும்?
0: என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் ஸ்டெல்லா. Always have plan B.
1: Understood sir.
0: நாம ரெண்டு பேரும் இந்த ஷாப்பிங் மால் சிசிடிவி கேமராவில் கவர் ஆகியிருப்போம். அந்த சஸ்பெக்டோட பேக்கில் நீ ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணதும் எல்லா ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ணி கிளியர் பண்ணிடணும். ஓகேவா?
1: ஷியர் கனல் சார்.
0: ஓகே, நான் கீழே பேஸ்மெண்ட்டில்

0: உனக்கு
1: தெரியும் ஸ்டெல்லா. Always have plan B.
0: Understood, sir.
1: நாம ரெண்டு பேரும் இந்த ஷாப்பிங் மால் சிசிடிவி கேமராவில் கவர் ஆகியிருப்போம். அந்த சஸ்பெக்டோட பேக்கில் நீ ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணதும் எல்லா ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ணி கிளியர் பண்ணிடணும். ஓகேவா?
0: ஷியோர் கனல் சார்.
1: ஓகே, நான் கீழே பேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறேன். நீ காரியத்தை முடிச்சுட்டு இமிடியட்லி காருக்கு வந்துடணும். அதர்வைஸ் வி வில் ஃபேஸ் த ப்ராப்ளம்.
0: சார், அந்த பொண்ணு அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா பாருங்க.
1: நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஸ்டெல்லா. அந்த பொண்ணை டைவர்ட் பண்ண நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். டோன்ட் வரி.
0: என்ன பிளான் சார்?
1: அதோ அந்த பொண்ணை நோக்கி ஒரு வெயிட்டர் போறான் பாரு.
0: ஆமா,
1: அவன் தான் இப்போதைக்கு நம்மளுடைய கேரம் ஸ்ட்ரைகர். அவன் ஒரு ஜூஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கான், கவனிச்சியா?
0: ஆமா சார்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு மேலே தெரியாம கொட்டின மாதிரி அந்த ஜூஸை கொட்டிடுவான். அந்த டைமை யூஸ் பண்ணி பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா?
0: செம ஐடியா சார். ஆமாம், அந்த வெயிட்டர் எப்படி நம்ம பிளான்ல?
1: டிப்ஸ்.
0: ஓகே சரி சார், நான் சஸ்பெக்ட் நோக்கி போறேன். டைமிங் பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே ஸ்டெல்லா, இஃப் எமர்ஜென்சி யூஸ் கன், அதர்வைஸ் டோன்ட். ஓகே
0: ஷூர் சார்.
1: நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு லிஃப்ட யூஸ் பண்ணாத, படிக்கட்டுல கீழே வந்துடு.
0: ஓகே சார், நான் அந்த சஸ்பெக்ட் நோக்கி போறேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 12 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் கர்னல் சுபாஷாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், டாக்டர் கைலாஷாக கே ஞானவடிவேல், ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இதயத்தை வருடி செல்லும் இன்னிசை மெட்டுக்களோடு பட்டு சிறகு நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் ஆர்ஜே டயனா. வணக்கம் நேர்களே. நினைவுகள் உறங்கிடும் வேளை மனதோடு இன்னிசை மெட்டுக்களாய் வலம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகு. அவளது நினைவுகளால் காதல் மொழி மட்டும் பேசுகிறதாம். 1000 வார்த்தைகளே அவனிடம் மண் வாசனை நிறைந்த மழை பொழியும் நேரம் அந்தி சாயும் மாலை பொழுதுமே அவள் கை கோர்த்து நடந்த மணித்துளிகளை சொல்லிச் செல்கிறது அவன் காதல்.

கண்களால் ஈர்க்கப்பட்டு மனதால் ஒன்றுபட்டு உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல். அவனது விழிகளின் தேடல், அவளது கடைக்கண் பார்வை மட்டுமே. அவனது இதய புத்தகத்தில் அவளது நினைவுகள் ஆயிரம் கதைகளை சொல்லிச் செல்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பட்டு சிறகு. இன்னும் சற்று நேரம் இருக்காதா என ஏங்கி தவிக்கும் இரவின் மடியில் சிறகை விரித்து பறக்கும் பறவைக்கு தெரியும் வானம் தூரமில்லை என்று. அவளின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கும் அவனுக்கு தெரியவில்லை அவன் காதலின் தூரம் எத்துணை பெரியது என்று.

சில பயணங்களில் சில புதிய மனிதர்கள் சிறந்த நினைவுகளை தந்து சென்றாலும் அவளது நினைவுகள் மட்டும் அழகான தருணங்களாய் அவனது நினைவில்

மீண்டும் ஒரு முறை என்னை காண வருகையில் உன் கடிகாரத்தின் முட்களை உடைத்துவிட்டு வா. நொடி பொழுதுகள் நகராமல் உன் மடியில் என் உலகம் அப்படியே நின்று போகட்டும்.

கை கோர்த்து தொலைதூர நடைப்பயணம், இளைப்பாறும் இடங்களெல்லாம் சிறு தலை கூதல், கண்ணிமைக்காத தொடர் பார்வை, பகட்டில்லாத என் மெய் மறந்த உன் புன் சிரிப்பு, சலிப்பில்லாத நான் ரசிக்கும் உன் பேச்சு, இதைவிட ஆடம்பரமான வாழ்க்கை வேறென்ன தேவைப்பட போகிறது எனக்கு.

நானும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம் இருவரையும் இணைப்பது அந்த ஒற்றை நிலவுதான். என் காதலின் தூதுவனும் அதுவே, என் தனிமையின் ஆறுதலும் அந்த நிலவு மட்டும்தான்.

அகலத்தை அளந்து விட்டார்கள், வானத்தின் தூரத்தை கடந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் யாராலும் அளக்க முடியவில்லை. உன் இமை மூடி திறக்கும் அந்த சிறு இடைவெளியில் நான் கொண்ட காதலை.

உள்ளத்தில் தொலைந்து போனால் என் கண்கள் முதலில் தேடுவது வெளியே செல்லும் பாதையை அல்ல, எனக்காக தேடிக்கொண்டிருக்கும் உன் கண்களைத்தான். நான் தொலைவது கூட உன் தேடலில் கிடைப்பதற்காகத்தான்.

எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை கவிதைகள் எழுதியிருந்தாலும் நீ பேசிக்கொண்டே இருக்கும் வார்த்தைகளை கோர்க்க தேவையில்லை. எழுதாத என்னை கவிஞனாக்கியது உன் காதல் மட்டுமே.

நான் நானாக இருக்கிறேன். முகமூடி இன்றி, போலியான புன்னகை இன்றி, கோபம் வந்தால் கோபப்படுகிறேன், சிரிப்பு வந்தால் சிரிக்கிறேன். அவளது அருகினில் மட்டும்.

கண்ணாடி முன்னின்று கண்ணெதிரே பார்த்த என்னை கண்ணாடி இல்லாமலே என் எதிரே பார்க்கிறேன் உன் உருவமாய். அதனாலே காதலும் அழகாய் தெரிகிறது.

0: கேட்டு ரசித்த பட்டு சிறகு நிறைவு பெற்றது நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் டயனா. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 10:59 நிமிடம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எமது ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேரம் 11:01. நிகழ்ச்சியும் நேரமும் வரும் காலை 4:45 முதல் காற்றலைகளில் கவிபாட காத்திருக்கும். நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை முதம், 6 செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் சுவாதி அவர்கள், 6:45 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எம் கே மணிமேகலை அவர்கள், 6:35 ஒரு சொல் கலையர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்றொரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரமணியன் அவர்கள் தரும் தகவல்.

இடம்பெறுகிறது. 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் போய்கை புகழ், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கத்வர்ஷ கணபதி மந்திர் மகாராஷ்டிரா, வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 யூகே க்ளாஸ்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் போட்டிகள் குறித்து தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி, தாயமதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் போட்டலுக்கான ஆலோசகர் அன்பரசி அவர்கள். 8:00 சிதைச்சிருக்கும், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 ட்ரிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 சேர்ச்சிருக்கும், 10:02 விருப்ப கணங்கள், பரமக்குடி சத்யா அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 10:30 ஒரு பட பாடல், 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 12:00 சேர்ச்சிருக்கும், 12:02 சிநேகிதியே, பிற்பகல் 1:00 வசந்த கணங்கள், 1:55 சவரஸ்ட மொழி பாடல் மெல்லிசை கேட்கலாம். மதியம் 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 சேர்ச்சிருக்கும், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 சேர்ச்சிருக்கும், 4:02 ஆட்டக்களம், மாலை 5:00 சேர்ச்சிருக்கும் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6:00 சேர்ச்சிருக்கும், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அலுவலகம் வழங்கும் ஃபார்ம் அண்ட் சிட்டி விளம்பரதர நிகழ்ச்சி, மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோசினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சினையஞ்சலாக, 8:50 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜே ஸ்ரீஹாசினி பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் எபிசோட் 4 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது வரும் காலை 4:45 முதல் கட்டளைகளில் கவிப்பட காத்திருக்கும் நமது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் இரவு 11:05.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 காவிய கணங்களை கட்டளை வழியே கேட்டு ரசிக்கலாம். தேனும் பாலும் கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் வருகிறது. டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 11:10. தேனும்பாலும் கெடுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வி லக்ஷ்மணன், வரிகளில் எஸ் பாலசந்தர், இசையில் பாடல் பொம்மை திரைப்படத்திலிருந்து.

0: இனிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. நேரம் 11:14. தேனும் பாடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் அன்பளிப்பு திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடல் இதோ இசைவானில்.
1: காற்று

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தேனும் பாலும் கெடுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. வி குமார் இசையில் வாலி வரிகளில் பாடல் இதோ. மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து

அடிமை எனக்காக நீ.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தேனும்பாலும் காவிய காணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. MS விஸ்வநாதன் இசையில், பி சுசிலா குரலில், ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 11:26 கேட்டிருக்கிறோம் தேடும் பாடும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாழி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரலில். கணவன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும் கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது ரகசிய போலீஸ் 1-1-5 திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.
2: காதலிலே தோம்பியுற்றால் கண்ணி ஒதுக்கி
3: ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
4: கண்ணே கண்ணே
5: கனியே
4: கனியே
5: முத்தே
4: முத்தே
5: மணியே
4: மணியே.

இணைந்திருக்கிறோம் தேனும் பாலும் ஆகாஷ்வாணி முதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. கண்ணதாசன் வரிகளில், டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா குரலில். துளாராமம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இன்னிசை ராகங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 203.3 நேரம் 11:39. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இணைந்திருப்போம் டி எம் சந்திரசன் பி சி சில்லா குரலில் எம் எஸ் பிரசன் இசையில்.

நேரம் 11:43. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுட்டு இருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது முத்துச்சிப்பி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:50.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: தேனும் பாலும் காவிய கண்ணங்களை தந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல். டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசிலா, எல்லாரேஸ்வரிய குரலில், கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், மாட்டுக்காரவேலன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரமிரவு 11:55. தேனும் பாலும் நிறைவாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. இனி சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் அதிகாலை 4:45 வரை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: வள்ளுவர்.
1: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
1: ஆமா, பாரதியார்.
0: பே

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவ் டு யூ டூ?

இல்லாத ரீங்காரம்.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நெஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு.

0: சௌக்கியமா?
1: அவம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணுங்கி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.

0: மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். தத்துவமறிய தரமா ரீதி கவுளராகத்தில் அமைந்த பாபரசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதித்த ஆழம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்,

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சரவண மாதம் 11ஆம் தேதி, பராபவரிடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 4:50.

நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: பல.
1: துறவை மேற்கொள்ள விரும்பினால் பொருள்கள் இருக்கும் போதே அவற்றை துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு. குறள் எண் 342 அதிகாரம் துறவு.
0: வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈந்து இயற்பால பல.
1: துறவை மேற்கொள்ள விரும்பினால் பொருள்கள் இருக்கும் போதே அவற்றை

0: துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு. குறள் எண் 342 அதிகாரம் துறவு.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பமணி வரை காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்யிருக்கும் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சுவாதி அவர்கள், 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எம் கே மணிமேகலை அவர்கள், 6:35 ஒரு சிறு கிளர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டியன் அவர்கள் தரும் தகவல் இடம்பெறுகிறது, 6:45 திரேசி, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரகாஷ புகை பூக்கள், 7:25 ஸ்ரீபாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மகாராஷ்டிரா கதர்ச கணபதி மந்திர் பற்றிய வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 யூகே க்ளோஸ்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் போட்டிகள் குறித்து தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம், 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகழ்களான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள், 8 மணிக்கு செய்திருக்கும் 8:02 பாட்டு வினமும் மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்திருக்கும் 9:02 டெட்டம்பிஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திருக்கும் 10:02 விருப்ப கணங்கள் பரமக்குடி சத்யா அவர்களின் விருப்பங்கள் இடம்பெறுகிறது, 10:30 உருப்பட பாடல், 11 மணிக்கு போஸ்ட் பாஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம், நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:20 ஸ்நேகிதியே, மதியம் 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை சௌராஷ்டிர மொழி பாடல் இடம்பெற கேட்கலாம், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திருக்கும் 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்திருக்கும் 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச்சுருக்கம், 5:02 மாலை தின்றல், 6 மணிக்கு சேவை செய்தி மன்னிக்கவும், 6 மணிக்கு செய்திச்சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 கந்திப்புகள், 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அலுவலகம் வழங்கும் ஃபார்ம் அண்ட் சிட்டி விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம், மழைப்பயிர்கள் சந்தைப்படுத்தல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் தரோஜினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம், 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க சர்வதேச உலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ அரசினி பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம், 9:00 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் எபிசோடு 4 டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம், 9:15 காற்றல் வெறியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலின் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பவனி வர காத்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பக்தி மாலை, பக்தி பாடல்கள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பக்தி மாலை, பக்தி பாடல்கள்.

நேரம் காலை 5:04. இசையால் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலை.

எண்ணிசை ராகங்களால் இறைவனை பூஜிக்கும் நேரம் 5:17. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை.

நேரம் காலை 5:22, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலின் 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.